வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 26 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் 5:57.

0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு தினம், இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 105 அதிகாரம் செய்நன்றி அறிதல். குரல் உதவி வரைத்தன்று

0: உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. பொருள்: கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையதன்று உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். குறள்: உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. பொருள்: கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையதன்று உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 105 அதிகாரம் செய்நன்றி அறிதல். நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று காலை 7:30 முன் செல்லடா காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம். காலை 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 6:05. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் ஃபௌசியா பானு அவர்கள்.
2: சிதையா நெஞ்சுகொள் என்பது எதிர்பாரா இடர்கள், தொடர் தோல்விகள், சமுதாயத்தின் அழுத்தங்கள், உள்ளார்ந்த சந்தேகங்கள் ஆகிய எதனாலும் உடையாத, தளராத, முறியாத ஒரு உறுதியான மனத்தை பெற்றுக்கொள் என்னும் ஆழமான பொருள் தரும். இது காற்றில் ஆடும் புல்லாக இல்லாமல் பனிமலையின் முகடாய் நிலைக்கும் ஒரு பாறையாக மாறுவதற்கான விழிப்புணர்வு வேண்டுகோள். தனிமனிதனின் வளர்ச்சியில் இருந்து சமூக மாற்றம் வரை ஒவ்வொரு மகத்தான சாதனையின் அடித்தளமும் இந்த சிதையாத நெஞ்சுதான். வாழ்க்கை என்பது நீரோட்டத்திற்கு எதிராய் நீந்தும் பயணம். அலைகள் சில சமயம் மோதும், சில சமயம் கீழ்நோக்கி இழுக்கும். அத்தகைய சமயங்களில் நம் உள் ஆழங்களில் இருந்து ஒரு ஊன்றுகோல் கிடைக்க வேண்டும். அதுவே சிதையாத நெஞ்சு. திருக்குறள் முழுவதுமே சிதையா நெஞ்சை கட்டி எழுப்புவதற்கான வழிகாட்டி. துன்பத்திற்கு அஞ்சுவது அறிவுடைமை அன்று, அதனை எதிர்கொண்டு சமாளிப்பதே அறிவுடைமை என்பது போன்ற கருத்துக்களை திருக்குறள் வலியுறுத்துகிறது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்றார் வள்ளுவர். துன்பம் வந்தால் அதை சந்திக்கும் வலிமையை வளர்ப்பவரே வாழ்வர், அஞ்சி ஒதுங்குபவர் வீழ்வர் என்பது கருத்து. இதுதான் சிதையா நெஞ்சின் உண்மையான விளக்கம். உறுதி என்பது ஒரு நிலையான குணமல்ல, அது ஒரு தேர்வு. ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு சவாலிலும் நாம் மீண்டும் மீண்டும் எடுக்கும் ஒரு மனநிலை. இது கல்பாறை போன்ற கடினத்தன்மை அல்ல, மாறாக நீர் போன்ற தன்மை. நீர் மிகக் கடினமான பாறையையும் நீண்டகாலம் மட்டப்படுத்தும். அதேபோல் உறுதியான மனம் தற்காலிக தோல்விகளை, தடைகளை ஏற்று அவற்றைச் சுற்றி அல்லது மெல்ல மெல்ல தன்னை மாற்றியமைத்துக் கொண்டு இலக்கை நோக்கி முன்னேறும். விதியை நம்பி சோர்ந்து வீழ்வதும் எதுவும் நடக்காது என்று நினைப்பதும் நெஞ்சு சிதைதலின் வெவ்வேறு வடிவங்கள். 1000க்கும் மேற்பட்ட முயற்சிகளுக்குப் பிறகும் சோராது, நான் 1000 முறை தோல்வியடையவில்லை, மின்விளக்கை கண்டுபிடிக்க 1000 வழிகள் கண்டுபிடித்தேன் என்று கூறிய உறுதியே எடிசனை வெற்றியாளராக்கியது. நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் அடைபட்டிருந்தும் தனது கொள்கைகளிலிருந்து சிறிதும் தளராது வெளியே வந்து அரசியலை மாற்றி நல்லிணக்கத்தை நிலைநாட்டியது உலகின் மிகப்பெரிய சிதையா நெஞ்சு வரலாறுகளில் ஒன்று. ஸ்டீஃபன் ஹாக்கிங் முழுமையான உடல் இயக்கம் திறன் இழந்த நிலையில் கருத்தியல் இயற்பியலின் மிகப்பெரும் புதிர்களை தீர்த்து உலகை வியக்க வைத்தார். அவரது உடல் சிதைந்த போதும் நெஞ்சும் மனமும் சிதையவில்லை. ஒரு போட்டி சமூகம் குறிப்பாக இளைஞர்களை தோல்வியை ஒரு குற்றமாக கற்பனை செய்ய வைக்கிறது. தோல்வி என்பது கற்றுக்கொள்ளும் செயல்முறை என்பதை மறக்க வைக்கிறது. இந்த அச்சமே பலரின் நெஞ்சை தளர்விக்கிறது. சிதையா நெஞ்சு என்பது பிறக்கும்போது கிடைக்கும் பண்பல்ல, வளர்த்து கொள்ளப்படும் திறன். ஓவியராக வேண்டும் என்பது போன்ற பெரிய இலக்கு நமக்கு இருக்கலாம். ஆனால் அதை வாரத்திற்கு 5 ஓவியங்கள் வரைவது, மாதத்திற்கு ஒரு புதிய தொழில்நுட்பம் கற்றுக்கொள்வது என சிறு சிறு அளவிடக்கூடிய, எட்டக்கூடிய இலக்குகளாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு சிறு வெற்றியும் நெஞ்சை உறுதிப்படுத்தும்.

0: தோல்வியின் காரணங்களை பகுப்பாய்வு செய்து முறையை மாற்றி மீண்டும் முயற்சிப்பதே உறுதியின் சிறப்பியல்பு. நான் தோல்வியடைந்தேன் என்பதை விட இந்த முறை செயல்படவில்லை, அடுத்த முறை இப்படி முயல்கிறேன் என்ற மனப்போக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். மரம் ஒரே நாளில் வளராது. நதி ஒரே நாளில் கடலை அடையாது. குத்துச்சண்டை போன்ற விளையாட்டில் ஒரு போட்டியாளர் வலுவாக இருப்பதை மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரின் வலிமை அந்த மைதானத்திற்கு வெளியே பல ஆண்டுகளாக தினமும் செய்த பயிற்சியின் விளைவு. அந்த பயிற்சிதான் உண்மையான உறுதி. அன்றாடம் சிறிய அளவில் தொடர்ந்து செயல்படுவதே பெரிய வெற்றியை கொண்டுவரும். சிதையா நெஞ்சு என்பது உணர்ச்சி ரீதியான கல்லுருவம் அல்ல, அது விழிப்புணர்வின் ஒளி. வாழ்க்கையின் புயல் வீசும் இரவுகளில் அந்த உள்ளொலியே நமக்கு வழிகாட்டும் விளக்காக அமையும். குறிக்கோள் என்னும் மலை உச்சியை நோக்கி ஏறும்போது கால்கள் தளர்ந்தாலும், மூச்சு திணறினாலும், மேகம் மூடினாலும், அந்த உச்சியில் நின்று வானத்தைத் தொடலாம் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு அடி எடுத்து வைப்பதுதான் சிதையா நெஞ்சுகொள்ளுதல். அந்த ஒவ்வொரு அடியும் நமது வாழ்வை மட்டுமல்ல, நமது சமூகத்தின் எதிர்காலத்தையும் வெற்றி பெறச் செய்யும். சிதையா நெஞ்சைப் பெறுவோம், வெல்வோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஃபௌசியா பானோ அவர்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் பி. சுஷீலா பாடியது.

ஒலித்து பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். தொடரும் பாடல் மின்மினி பாடியது.

0: மக்கள் ஜனநாயக கனிகளல்லவோ, மலர்களல்லவோ, மணிகளல்லவோ, கனிகளல்லவோ.
1: ஒலித்த பாடல் எஸ்எம் அபுல் பர்ஹத் பாடியது. கலைத்தஞ்சல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தொடரும் பாடல் வாணி ஜெயராம் பாடியது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டோம்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நம்ம FM Rainbow 103 கோவையில் இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில் 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக, 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல முன் செல்லடா. இன்றைய முன் செல்லடா நிகழ்ச்சியில காவல் உதவி ஆய்வாளர் அமர்த்த பிரியா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:30 சாய்வினார் காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி, நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்யறது எப்படி, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோரோடு நேர்முக நிகழ்ச்சி. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். சாயந்தரம் 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிர் எரிபொருட்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையில் துணை பேராசிரியர் முனைவே

முனைவர் எஸ் கே ராஜ்கிஷோர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: வணக்கம் விவசாய பெருமக்களே,
1: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு இரண்டாவது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவைகள் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யலாம். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற கொடி காய்கறிகளை விதைப்பதற்கு உகந்த காலமாகும் இது. ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்புகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக நடக்கும் நம் கால்நடை சந்தை அழியாத நம் பாரம்பரிய பெருமிதம். இந்தியாவின் தொன்மைமிகு பூமியான

நம் அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தின் இந்த பிரம்மாண்ட கால்நடை திருவிழா நேற்று முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கால்நடை பெருவிழாவிற்கு வருகை புரிந்து நமது பாரம்பரியமிக்க காங்கேயம், ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணுங்கள். உங்கள் தேவைகளுக்கேற்ற கால்நடைகளை

இந்த கால்நடை பெருவிழாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்தியாவின் பெருமைமிகு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் முதன்முறையாக கால்நடை மருத்துவ அறிவியல் கண்காட்சி, கால்நடை வளர்ப்பவர்கள் மாநாடு மற்றும் சிறந்த கால்நடைகளுக்கான விருது வழங்கும் விழா ஆகியன அடங்கிய ஒரு சிறப்பு நிகழ்வை நேற்று தொடங்கி நடத்தி வருகிறது. வாருங்கள், நம் கால்நடை பாரம்பரியத்தை கொண்டாடுவோம் என நம்மை அழைக்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்குநரும் கால்நடை மருத்துவ பேராசிரியருமான டாக்டர் செல்வராஜ் பழனிசாமி அவர்கள். நாம் அனைவரும் பங்கு பெற்று பயனடைவோம். இனி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள சிறுதானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி 11/8/2026 மற்றும் 12/8/2026, அதாவது இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள், காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பெண்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். சிறுதானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, திணை, பனிவரகு போன்றவை மக்களால் உணவில் ஓரளவு சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கேழ்வரகு மட்டும் பயன்பாட்டில் இருக்கிறது. சிறுதானிய வகைகளில் உள்ள சத்துக்களையும் அவற்றை உபயோகித்து தயாரிக்கப்படும் மதிப்பூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பற்றிய பயிற்சியும் அளிக்கப்படவுள்ளது. பாரம்பரிய உணவுகள், பிழிதல், அடுமனை பொருட்கள், உடனடி தயார்நிலை உணவுகள் இவைகள் தயாரிக்க பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பெண்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. அலைபேசி எண் 9488518268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in. இனி மரம் வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் வணிக ரீதியாக மரம் வளர்ப்பு பயிற்சியை வருகின்ற 13/8/2026, அதாவது நாளை மறுநாள் நடத்தவுள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு வணிக மர வளர்ப்பின் முக்கியத்துவம், அடிப்படைகள், தொழில் வாய்ப்புகள், மர வகைகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், மலைவேம்பு, தேக்கு, செம்மரம், சந்தனம், சவுக்கு, தரமான நாற்று உற்பத்தி, நில தயாரிப்பு, நடவு முறைகள், உரமிடுதல், நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை, கவாத்து செய்தல், கிளை வெட்டுதல், மர பராமரிப்பு, அறுவடை முறைகள் மற்றும் களப்பார்வை அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7418470345 மற்றொரு எண் 94877121 என்ற அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். பயிற்சி 13/8/2026. இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரி எரிபொருட்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையின் துணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே ராஜ்கிஷோர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,476 மெட்ரிக் டன் அளவு உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளுக்கு முழு நிதி உதவியை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், குரு சீடர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கலாச்சாரத்துறையில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கான திட்டத்தின் மூலம் 29 கலைஞர்களுக்கு 38,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண் துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6,000 மேற்பட்ட வேளாண் துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண் துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். பதில்களை எதிர்நோக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் 20ஆம் தேதி வரை இந்த

0: விண்ணப்ப பதிவு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், மாணாக்கர் சேர்க்கை வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்க மோதிரம் கொடுத்தால் மக்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி வருவார்கள் என்ற அமைச்சர் திரு அருண்ராஜின் கண்ணோட்டம் தவறானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகியும் அரசு மருத்துவமனைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை 3:30

0: தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. இனி கேட்கலாம்.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மளோட குட்டி நேயர் ஒருத்தர் வந்து நம்ம மருத்துவமனைக்கு விசிட் பண்ணி ரொம்ப நேரம் நம்ம கூட இருந்து பேசி அவர் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி அதற்குரிய மருந்துகள் எல்லாம் பெற்று சென்றாரு. அவரு என்கிட்ட கேட்ட ஒரு கேள்விதான், எதுவுமே சாப்பிட வேண்டாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க டாக்டர், அப்ப என்னதான் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், ஏதாவது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஒன்று சொல்லுங்க, இப்ப வெளியவும் கிடைக்கும் அதே டைம் ஆரோக்கியமானது கூடதான். அந்த கார்ன் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அண்ட் வாட்டர் கலந்து இருக்குங்க, அதை ஹீட்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது பாப் ஆகி மேலே வரதான் பாப்கார்ன் அப்படின்னு சொல்றோம். இந்த பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இதுல ஃபைபர் நார்சத்துக்கள் அதிகமா இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு, வைட்டமின் பி, மெக்னீசியம் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அண்ட் இது வந்து என்ன சொல்றது, பெரியவங்க உட்கொண்டாங்க அப்படின்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுல வந்து 30% கலோரிஸ் வந்து கம்மியா தான் இருக்கு, வெயிட் லாஸ் கிடையாது. இதுவே நீங்க எனக்கு வந்து ஆடன்ஸ் கொடுங்க, டாப் அப் கொடுங்க அப்படின்னு சொல்லி மேல மேல அந்த மசாலா இந்த மசாலா அண்ட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கக்கூடிய பாப்கார்ன் பிங்க் கலர்ல, சாக்லேட் ப்ரௌன் கலர்லன்னு ஒரு ஒரு கலர்லயும் நான் பாப்கார்ன்ஸ் பாத்திருக்கேன். அந்த மாதிரி அந்த நல்ல விஷயத்தையும் கெட்டதா ஆக்குறது நம்ம தான். ஸோ அப்படி ஆடட் ஃபிளேவர்ஸ், ஆடட் அடிட்டிவ்ஸ் இல்லாம பிளைனா கொடுத்தீங்கன்னா தாராளமா உங்க குழந்தைகளுக்கு பாப்கார்ன் கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, 3 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை கொடுக்கும் போது சம்டைம் அவங்க தொண்டையில போய் சோக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொடுக்கற டைம்ல நீங்க பக்கத்துல இருந்து கான்ஷியஸா கொடுங்க. ஏன்னா நீங்க மால் அந்த மாதிரி எல்லாம் போறீங்கன்னா அவங்களா எடுத்து சாப்பிடும் போது சம்டைம் தொண்டையில போய் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது ஒண்ணு மட்டும்தான் இதுல நெகட்டிவ், கொஞ்சம் கொடுக்கும் போது பார்த்து கொடுங்க. மத்தபடி எந்த அடிட்டிவிஸும் ஆட் பண்ணல அப்படின்னா தாராளமா நீங்க வந்து பாப்கார்னை கொடுக்கலாம். அண்ட் இது போக நான் சில விஷயங்கள் சொல்லணுங்க. அந்த குழந்தைகிட்ட சொன்னதுதான், கலர்ஃபுல்லாக எதாக இருந்தாலும் அந்த கலருக்காகவே எனக்கு அதை சாப்பிடணும்னு தோணுது, அப்போ என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னா, அந்த கலரை ஃபஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுல எவ்வளோ அபாயங்கள் இருக்குன்னு பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது சில கலர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலாம் பேன் கூட பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு விஷயம் உங்கள் குழந்தை கொடுக்குறீங்கன்னா அந்த பேக்கெட் பின்னாடி திருப்பி பாருங்கள். அதில் சில 1 or 2 அப்படின்ற ஒரு கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுக்கும். இது வந்து நிறைய குழந்தைகளுக்கு ஆஸ்துமா பிரச்சனை, தூக்க வராமல் போகிறது, ADHDன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க வைக்கிறது, ஸ்கின்னை வந்து என்ன சொல்கிறது ரேஷஸ் கொடுக்கறதுன்னு பல விஷயங்கள் இது வந்து கொடுக்குங்க. இது வந்து சில நாடுகளில் பேன் கூட பண்ணியிருக்காங்க. 133 பார்த்தீங்கன்னா பிரைட் ப்ளூ கலர் கொடுக்கறது, இதுவுமே எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய குழந்தைகள் மட்டும் கிடையாது பெரியவங்களுக்குமே வந்து கொடுக்கும்.

0: சொல்லப்படுதுங்க. அண்ட் இது போக 124, 127, 122 இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைட் ரெட் கலர், பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகக்கூடிய கலர். இதுவுமே பாத்தீங்கன்னா நுரையீரலோட பாதை, சுவாச பாதையில பிராங்கைட்டிஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுத்து அலர்ஜி தொந்தரவு, சளி தொந்தரவு இதெல்லாமே கொடுக்கும். 171 டைட்டானியம் டை ஆக்சைடு, இது ஒரு ஒயிட் கலர் கொடுக்கும். இந்த ஒயிட் கலர் பாத்தீங்கன்னா இதுவுமே நம்ம நிறைய செல்களை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ங்க. இந்த மாதிரி சர்டன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறத மிக்கவாருமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குழந்தைகள் கலர்னு சொல்லி கேட்பாங்க, நீங்கள் அந்த கலர் வாங்கி அதை பேக் திருப்பி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய குழந்தைகளுக்கு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பெற்றோர்களுக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும். ஸோ அதனால பாப்கார்ன் கொடுங்க, அதுவும் கொஞ்சம் கேர் 3 இயர்ஸுக்கீழ பார்த்து கொடுங்க. அண்ட் நீங்கள் அதில் ஆடட் ஃப்ளேவர்ஸ், ஆடட் அடிக்டிவ்ஸ் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் கொடுங்க நல்லது. அண்ட் நான் சொன்ன இந்த மாதிரி 102, 133, 124 இந்த மாதிரி சர்டன் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய கலர்ஸ் இருக்கிற உணவுப் பொருட்களை கட்டாயமா குழந்தைகளுக்கு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரத்ஸ் மருத்துவமனை. 7340707734
1: இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். FM ரெயின்போ 103 கோவையில நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நேர்ந்து நான் உங்க அர்ஜே மேஸ்ரீ.

மலர்ந்து எங்களுக்கு கை கொடுக்கும் அம்மனுக்கு தொட்டுங்க கண்டி மேடம் கேட்கட்டும் அது எட்டு வரும்

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை பறக்கவிட்டு உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று வானில் தேசிய கொடி மற்றும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவு கூறும் சிறப்பு பதாகை ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்றும் பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் விவாதங்களை திசை திருப்புவதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு JP நட்டா, திரு ராகுல்காந்தியின் நோக்கம் விவாதத்தில் ஈடுபடுவது என்றில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அவை சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று திரு JP நட்டா தெரிவித்தார். மாணவர்களின் மன நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், CBSE பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவோதயா பள்ளிகளில் 830 ஆலோசகர்கள் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். IIT, IIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சுகந்தா மஜும்தார் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியில் போர் உபகரணங்கள் செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகிறது. திரிபுராவில் இருந்து முதல் முறையாக 1 மெட்ரிக் டன் கடுகு தேன் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய உதவியுடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுராவின் கடுகு தேனுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்குழு தலைவர் திரு தேவேந்திரநாத் மகத்தோவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடுகள்

0: நடந்ததாக கூறி திரு மகத்தோ கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண் துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6000க்கும் மேற்பட்ட வேளாண் துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண் துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத் தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிதி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் சமோலி மாவட்டத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்த பகுதி முக்கிய நகரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலைமை சீராகும் வரை அங்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132ஆக அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதன் காரணமாக 100க்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் விதிக்கும் நிபந்தனைகளை பொறுத்தே அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்க உள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்ச்

சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மச்சுந்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். செய்திகள் கேட்டோம், அதுக்கு முன்னாடி பேக் டு பேக் மூன்று பாடல்கள் நாம கேட்டோம். தைப்பொங்கல் படத்திலிருந்து முதல் பாட்டு இளையராஜா எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் வல்லபன். இரண்டாவது நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடின பாட்டு கேட்டோம், பாடலாசிரியர் வைரமுத்து. இரண்டு பாடல்களுக்கும் இசை இளையராஜா. மூன்றாவதா சோலை குயில் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு கேட்டோம், பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் முராரி. இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்ல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும் பதிவாக வாய்ப்பிருக்கு. சேலத்தில் அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பிருக்கு. ஊட்டியில அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க.

0: கேட்டு பாட்டு வைதேகி காத்திருந்தாள் படத்திற்காக இளையராஜா உமாரமணன் பாடினது. பாடலாசிரியர் பஞ்சவருணாச்சலம், இசை இளையராஜா.
1: மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தான் உள்ள ஆறு கிளைகள், 30-க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், கோவை. செல் 7340707734.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்

0: இன்றைய நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கும் உரை.
1: வணக்கம், நான் அமிர்த பிரியா, காவல் உதவி ஆய்வாளர். இந்த சமூகத்துல ஓடாத கீழே விழுந்துடுவ அப்படின்னு சொல்றதுக்குத்தான் நிறைய பேர் இருப்பாங்க. விழாம எப்படி ஓடுறதுனோ, விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடணும்னோ யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்படிப்பட்ட இந்த சமூகத்துல வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் எப்போதும் நம்ம நினைக்கிற மாதிரி எளிதா இருக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல தோல்விகள், ஏமாற்றங்கள், விமர்சனங்கள், இன்னும் பல சவால்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையை எப்பயுமே மற்றவங்களோட வாழ்க்கை கூட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை, தனித்தனி சவால்கள், தனித்தனி வெற்றிக்கான நேரம்ங்கிறது இருக்கும். அப்படித்தான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை பாதையை பத்தி உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது மனிதனின் உயர்வு அவனுடைய மனதின் உயர்வை பொறுத்தது அப்படிங்கறத உணர்த்துது. எப்பயுமே நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் ரெட்டியப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துலதான். என்னுடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம், எனக்கு ஒரு தங்கை இருக்காங்க. நான் ஆரம்ப கால பள்ளி பருவம் எல்லாமே என்னுடைய கிராமத்திலேயே தான் படிச்சேன். என்னுடைய கிராமத்துல அப்போதைக்கு பெண் குழந்தைகள் அப்படின்னா பெருசா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிய காலாது. என்னுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் மாத்தி யோசிச்சாங்க. என்னுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகள் அப்படின்னா இந்த பறந்து விரிந்த சமூகத்துல தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் தான் சொந்த கால நிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. அப்படிதான் அவர் எங்களையும் வளர்த்தினாருன்னு நாங்க நம்புறோம். என்னுடைய கிராமத்துல 5வது வகுப்பு வரைக்கும் படிக்கலாம். 6வது வகுப்புக்கு மேல படிக்கணும்னா பக்கத்து கிராமத்துக்கு போகணும். எங்க அப்பா என்ன நினைச்சாருன்னா 6வது வகுப்புக்கு மேல வழி அனுப்பும் போது படக்கூடாது, தைரியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக 5வது வகுப்புக்கே என்னைய பக்கத்து கிராமத்துக்கு அனுப்பினாரு. நான் 6வது வகுப்புல இருந்து பெரியகோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில தான் படிச்சேன். 6, 7வது வகுப்புல தான் எனக்கு விளையாட்டு மேல அதிக ஆர்வம் வந்தது. தடகள போட்டிகள் கபடி விளையாட்டுலயும் பள்ளி அளவுல மண்டல அளவுல நான் விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போதைக்கு

பயிற்சி கொடுத்த என்னுடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு திருலோகச்சந்திரன் அவர்கள். நான் இந்த மாதிரி விளையாட்டுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறதை பார்த்துட்டு என்னுடைய சக மாணவர்களுடைய பெற்றோர்கள் என்னோட அப்பா கிட்ட விளையாட்டுல அதிக ஆர்வம் காட்டினா படிப்புல ஆர்வம் குறைஞ்சிரும், படிப்புல ஆர்வம் குறைஞ்சது அப்படின்னா 10 12வது வகுப்புலாம் அதிக மதிப்பெண்கள் எடுக்க மாட்டாங்க, அதிக மதிப்பெண்கள் எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு சரியான ஒரு பட்டப்படிப்பு தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை நம்பின என்னோட அப்பாவும் 8வது வகுப்புக்கு என்னைய அந்த பள்ளியிலிருந்து வேற ஒரு பள்ளிக்கு இடம் மாறுறாரு. அந்த பள்ளி விளையாட்டுல அவ்வளவு ஆர்வம் காட்டல. அந்த பள்ளி படிப்புக்கு பெயர் போனது, மதிப்பு நல்ல மதிப்பெண்களுக்கு பெயர் போன ஒரு பள்ளியா இருந்தது. அதனால 8வது வகுப்புல இருந்து 12வது வகுப்பு வரைக்கும் JRC மேல்நிலை பள்ளி கொத்தையம் அப்படிங்கிற ஊர்ல தான் நான் படிச்சேன். 8 9வது வகுப்புகள்ல நான் என்னுடைய படிப்பு திறனை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டேன். 9வது வகுப்பு வரும் பொழுது எனக்கு தமிழ் மேல ஒரு ஆர்வம் வந்தது. தமிழ்ல தமிழ் கட்டுரைகள் எழுதுவதும், தமிழ் செய்யுள்களை மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிறதும், அங்க அசைவுகளோட அதை பேசி காட்டுறதும், இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய தமிழ் ஆர்வத்தை நான் வளர்த்திக்கிட்டேன். ஆனா 10வது வகுப்புக்கு அப்புறம் எந்தவித விளையாட்டுலயோ எதுலேயுமே எக்ஸ்ட்ராவா படிப்பு தவிர வேற எதுலேயுமே கவனம் செலுத்த முடியல. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. என்னுடைய இந்த கல்வி என்னைய என்னோட வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு கொண்டு போச்சுன்றதை பத்தியும், அதுக்கு நான் என்னெல்லாம் கடைபிடிச்சேன்றதை பத்தியும் அடுத்த வார நிகழ்ச்சியில நான் உங்களோட கலந்து கையிருக்கேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமிர்தப்பிரியா. நன்றி, வணக்கம்.

இதுவரை காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கிய உரை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: கேட்டுப்பாட்டு செண்பகமே செண்பகமே படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடினது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: நீரின்றி அமையாது உலகு என்று வான்புகழ் வள்ளுவர் பெருந்தகை கூறினார். தண்ணீர் தேவை என்பது இன்றைய காலத்தில் மிகவும் அவசியமானது. வெப்ப அலை, வறட்சி, குறைவான மழை, நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவு, நிலத்தடி நீர்மட்டம், நிலச்சரிவு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு மழைநீர் சேகரிப்பு மட்டும்தான். மழைநீரை சேகரிப்பதால் போதுமான அளவு நிலத்தடி நீர் இருக்கும், வறட்சியின் தாக்கத்தை குறைக்கும். நீரை நிலத்தடியில் சேமிப்பது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. பெய்யும் மழையில் 40% கடலில் கலக்கின்றது, 35% ஆவியாகி விடுகின்றது. மீதமுள்ள நீரில் 14% பூமிக்குள் உறிஞ்சப்படுகின்றது, 10% மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுகின்றது. நிலத்தடி நீர்மட்டத்தை பெருக்க வேண்டுமெனில் ஆறு, குளம், குட்டை, ஏரி உள்ளிட்டவற்றில் தண்ணீர் இருக்க வேண்டும். நீர்நிலைகள் உரிய முறையில் பராமரிக்காததன் விளைவாக நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விடுகின்றது. மேலும் மழைநீர் சேகரிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் மேம்பாடு அடையும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

கேட்டு பாட்டு உன்னை தேடி வருவேன் படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினது, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று காலை 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாசலம் ஆகியோரோடு நேர்முக நிகழ்ச்சி இடம்பெறும்.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கவுண்டம்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் எந்தெந்த இடங்களில் மின் விநியோகம் தடைப்படும் அப்படின்னா, ஹவுசிங் யூனிட் ஏஆர் நகர், தாமரை நகர், ஓட்டுநர் காலனி, சாமுண்டீஸ்வரி நகர், சுகுணா நகர், யூனியன் ரோடு, அசோக் நகர், முருகன் நகர், பாரதி நகர், தயாள் வீதி, தீயணைப்பு பகுதி, நல்லாம்பாளையம் ரோடு, டிவிஎஸ் நகர் ரோடு, ஜெம் நகர், ஓம் நகர், அமிர்தா நகர், கணேஷ் லேஅவுட், சபரி கார்டன், ரங்கா லேஅவுட், மணிகாரம்பாளையத்தில் ஒரு சில பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும். சாய்பாபா காலனியில் இந்திரா நகர், காவேரி நகர், ஜீவா நகர், என்ஜிஆர் வீதி, சின்னம்மாள் வீதி, இடையற்பாளையம் பிஎன்டி காலனி, இபி காலனி, பூம்புகார் நகர், டிவிஎஸ் நகர், சேரன் நகரில் சேரன் நகர், ஐடிஐ நகர், தென்றல் நகர், சரவணா நகர், பாலன் நகர், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் கவுண்டம்பாளையம் பம்ப் ஹவுஸ், லெனின் நகர்ல சுப்பாத்தால் லேஅவுட், சாஸ்திரி வீதி, மருதுக்குட்டி லேஅவுட், பெரியார் வீதி, வாவுசி வீதி, சங்கனூர்ல புதுத்தோட்டம், கண்ணப்பன் நகர், பெரியார் வீதி, கருப்பராயன் கோயில்

இருந்து தயிரிட்டேரி ரோடு வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும். அதே மாதிரி பெரியநாயக்கன் பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு நடைபெறுது. அந்த பகுதிகளில் முழுக்க 9 மணியிலிருந்து 4 மணி வரையும் மின் விநியோகம் தடைபடும். பெரியநாயக்கன் பாளையம், அத்திப்பாளையம், பாலமலை, செல்வபுரம், சந்திரமேடு, பூச்சியூர், ஜோதிபுரம், கூடலூர் கவுண்டம்பாளையம் இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும்.

விடுதலை படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடினது. பாடலாசிரியர் வாலி, இசை சந்திரபோஸ். இவ்வளவு நேரம் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஸ்ரீ. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் கேட்கலாமா?

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறி நாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இனி கேட்கலாம் ரெயின்போ வைப்ஸ். ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் தினமுமே ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அதிக குளிரான சூழ்நிலைகளிலும் செயல்படும் வகையில் இந்திய ராணுவம் அறிமுகப்படுத்தியுள்ள டீசலின் பெயர் என்ன? இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சரியான பதிலோட உங்களோட பேரையும் ஊரையும் சேர்த்து அனுப்புங்க. நிகழ்ச்சியில் உங்க கூட ஆர்ஜே ரேவதி பிரியா.

103 கோவில ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நம்ம கேட்ட பாட்டு கில்லி படத்திலிருந்து. இப்போ விஜயின் வரிகளில் சுனிதி சௌஹான், பாடின பாட்டு வித்யாசாகர், இசையமைப்பாள். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜிகே க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து என்னென்னா, நம்ம நாட்டோட எல்லை பகுதிகளில், குறிப்பாக இமயமலை பகுதிகளில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க நம்ம இராணுவ வீரர்களுக்கு எதிரியாக இருப்பது எதிரி நாடுகள் மட்டும் இல்லை, சில நேரங்களில் இயற்கையும் கூட மிகப்பெரிய சவாலாக மாறிடும். அதுலேயும் அந்த கடும் குளிர், -40 டிகிரி, -42 டிகிரின்னு இப்படி நிறைய போகும்போது அங்கே வந்து நம்ம இருக்கிறதும் கஷ்டம், நம்மளோட சேர்ந்து அங்கே இருக்கிற இராணுவ வாகனங்களுக்கும் கஷ்டம். இப்படி -40, -42 போகும்போது அந்த வாகனங்கள் எப்படி இயங்கும்? இங்கே தான் நம்ம இது சம்மந்தமாக தான் இன்னைக்கான நம்ம கேள்வி வருது. -42 டிகிரி செல்சியஸ் இந்த வெப்பநிலையை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறதே கஷ்டம் தான். 0 டிகிரிங்கும் போதே பனிக்கட்டி ஆயிடுது. அப்போ நினச்சி பாருங்கள், -42 டிகிரி அப்படிங்கிறது அவ்வளோ கடும் குளிரில் சாதாரண டீசலுக்கு என்ன ஆகும் தெரியுமா? டீசல் குளிர்ச்சி அடைஞ்சு அதில் இருக்கிற மெழுகுத்தன்மை படிகங்களாக மாற ஆரம்பிக்கும். இதனால் எரிபொருள் வந்து வடிகட்டி குழாய்கள் இந்த பகுதிகளில் வந்து, அதாவது அந்த டீசல் வந்து வடிகட்டி அதுக்கப்புறமா அது போகிற குழாய்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து போய் அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வண்டிக்குள்ளே வந்து டீசல் இருந்தாலும் அது சரியாக இன்ஜினுக்கு போக முடியாத நிலை ஏற்படலாம். அதனால தான் மிக கடுமையான குளிர் நிலவும் பகுதிகளில் பயன்படுத்தப்படுற எரிபொருளுக்கு தனி முக்கியத்துவம் இருக்குது. அதை ஒட்டி தான் இன்றைக்கி நம்ம குவஸ்டினும் அமைஞ்சிருக்கு. இப்போவே நிறைய நேர்கள்

வந்து ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. யாரெல்லாம் ஆன்சர் சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது ரெயின்போ வைப்ஸ். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க FM Rainbow 103 கோவை.

குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து நான் முத்துக்குமார் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடின பாட்டு ஸ்ரீகாந்த் வாய்ஸில் கேட்டோம். நேயர்களே, நமது ஆகாசவாணி கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமர்சிட்ட அருகில், கோவை. செல் 7340707734.
1: ரெயின்போ 103 கோவையில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நம்ம ரெயின்போ வைப்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதிக குளிரான சூழ்நிலைகளிலும் செயல்படும் வகையில் இந்திய ராணுவம் அறிமுகப்படுத்தியுள்ள டீசலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிறைய நேயர்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. லடாக், சியாச்சின் இந்த பெயர்களை கேட்டாலே நமக்கு நினைவுக்கு வர்றது பனிமலைகளும் கடும் குளிரும், அங்கே நம்ம நாட்டுக்காக பணியாற்றும் ராணுவ வீரர்களும் தான். இப்படி உயரமான பகுதிகளில் ராணுவ வாகனங்கள் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்க வேண்டியது அவசியம். அதுக்காகவே நம்ம இந்திய ராணுவமும் இந்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் இணைஞ்சு மிக குறைந்த வெப்பநிலையில் செயல்படும் வகையில் ஒரு சிறப்பு டீசலை உருவாக்கியிருக்காங்க. இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, -42 டிகிரி செல்சியஸ் வரையிலான கடும் குளிரிலும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த எரிபொருள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் ராணுவ வாகனங்களோட செயல்பாட்டுக்கு எரிபொருள் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இதோட முக்கிய நோக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிறப்பு டீசல் வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பி உருவாக்கப்பட்டது கிடையாது. தற்சார்பு இந்தியா, மேக் இன் இந்தியா நோக்கத்தின் கீழே உள்நாட்டிலேயே நம்ம இந்தியாவிலேயே இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ராணுவத்திற்கு தேவையான முக்கியமான தொழில்நுட்பங்களையும் பொருட்களையும் நாமே உருவாக்குவது நம்மளோட நாட்டோட பாதுகாப்புக்கு மட்டும் இல்லாமல் தன்னிறைவுக்கும் ரொம்ப முக்கியம். இந்த புதிய எரிபொருள் ராணுவ வாகனங்களுக்கு மட்டும் இல்லாமல் கடுமையான குளிர் நிலவும் மலைப்பகுதி பொதுமக்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் வகையில கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, நீங்க வந்து இப்ப நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து சொல்லுங்க யாரெல்லாம் சொல்றீங்க தெரிஞ்சுக்கலாம்.

நேகன் வரிகளில் ரேஷ்மி, ஹரிஷ், ராகவேந்திரா, பரத்வாஜ் பாடின பாட்டு பரத்வாஜோட இசையில் கேட்டும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம ரெயின்போ 103 கோவையில் ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்ட ஜிகே குவஷனுக்கு நிறைய நேர்கள் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, கோவை சேரன் மாநகர்லேருந்து ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன் இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. கணக்கம்பாளையத்துல இருந்து பாலசுப்ரமணியம் கல்பனா, அடுத்ததா கோணமலை ஆனந்தன் இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. கூடவே இதை பற்றின தகவலும் வச்சிருக்காங்க. அடுத்ததா உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து, கோவை ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, ஜெய கிருஷ்ணாபுரம்லேருந்து சஹானா, ஆதிரன், நெபுலா, யோகேஸ்வரன் இவங்களும் சரியான பதில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்ததா செட்டிக்காடு சாவக்காட்டு பாளையத்துலேருந்து சங்கீதா தங்கவேல், பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா மூக்கனூர் பகுதியிலிருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகா நகர், மூக்கனூர் பகுதியிலிருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பெருமாள் சாமி, சாவகாட்டுப்பாளையத்திலிருந்து களத்தூர், களத்துப்புதூர்ல இருந்து அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், உமா செட்டி ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர்ல இருந்து, மூக்கனூர் சண்முகா நகர்ல இருந்து சிவகுமார், மலர்குடி, சபரிப்ரியா, சரோஜினி, அடுத்ததா குகன் நஞ்சுடாபுரத்திலிருந்து, அடுத்ததா மல்லேகவுண்டன் பாளையத்திலிருந்து விமலா, வேணுகோபால், பூபனா, மடத்துக்குளத்திலிருந்து மேனகா, விஜயகுமார், ரோஹித், நிரஞ்சன், மனு, கிருஷ் இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ராமசாமி, சிவபாக்கியம், ஸ்ரீராஜா, ராம்சுந்தர், காமநாக்கியம் பாளையத்திலிருந்து, அடுத்ததா சண்முகசுந்தரம், ரமணை, ரமண முதலி புதூர்ல இருந்து, அடுத்ததா கோவை ஜஸ்டின், கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், ராமகிருஷ்ணன் கொழுமன் கொண்டார் பகுதியிலிருந்து, ஹோப் காலேஜிலிருந்து பிரணயாகுகன், சோமாஸ் கந்தமூர்த்தி, வெள்ளம்பட்டியிலிருந்து சிவகுமார், புவனேஸ்வரி இவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாண்டிய

குளிரலும் செயல்படும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த சிறப்பு டீசல் இந்திய ராணுவத்தின் குளிர்கால செயல்பாடுகளுக்கு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுது. இது ஒரு சாதாரண டீசலாக தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம வீரர்களின் பாதுகாப்பும் எல்லை பகுதிகளில் தொடர்ச்சியான இராணுவ செயல்பாடும் தற்சார்பு இந்தியாவுக்கான ஒரு முக்கிய முயற்சியும். சரி, சரியான பதில் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் கிரேட் டீசல். இதுதான் சரியான பதில். நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. சொன்ன நேயர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.

ரெயின்போ 103ல ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அதிக குளிரான சூழ்நிலைகளிலும் செயல்படும் வகையில் இந்திய ராணுவம் அறிமுகப்படுத்தியுள்ள டீசலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. இதற்கு சரியான பதில் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற டைமும் வந்துருச்சு. -42 டிகிரி செல்சியஸ் வரையிலான

0: நேரம் 8:50.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் வருவார் சைபால், சரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்.
3: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்றது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாட

0: கடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன் எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது, கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், அதாவது இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையை அவங்ககிட்ட சொன்னார், நான் வேற யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாரான். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோட வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சிருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்கில் படைப்பா படத்தில் இருந்த பாடல் கேட்டும் பாடலாசிரியர் வைரமுத்து பாடலை பாடியிருந்தாங்க. பாலக்காடு ஸ்ரீராம். நேயர்களே, இன்று 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. இன்னும் சில நொடிகளில் காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ்.

0: செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கவிழன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய

வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்ம தோளு.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நேர்ந்து நான் உங்கள் ஆர்ஜே மேஸ்ரீ. ஈரோடு மாவட்ட நேர்கள் அனைவருக்கும் இன்னைக்கான டே அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், ஈரோடு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாமே நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை உங்கள் சாய்ஸாக கேட்கலாம். 0422 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்ன சேர்த்துட்டு 2312103 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கோணமலை ஆனந்தன் மேடம்.
1: சத்தியமங்கலத்துல இருந்து பேசுறீங்க. ஆனந்தன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: ஜெயிலர் படத்துல இருந்து வானு காதாலையா.
1: ஜெயிலர் படத்துல இருந்து பாட்டு கொடுத்துடலாம். நன்றி மேடம்.

0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் ஈரோடு மாவட்ட நேயர்களோடு கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தாசப்ப கவுண்டன் புதூர்ல இருந்து ஜனார்த்தனன் பேசுறேங்க.
0: ஜனார்த்தனன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விசை தறி ஓட்டிட்டு இருக்கேன்.
0: ஓகே, நெசவு தொழில்.
1: ஆமாங்க.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ரஜினி முருகன் படத்துல இருந்து ஆவி பறக்கும் கேக்குறேன். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: ஆவி.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
3: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ்டர்கர்கள், கோவை. செல் 7340707734.

0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் தொட்டம்பாளையத்துல இருந்து கோகில பழனிசாமி பேசுறேங்கம்மா.
0: பழனிசாமிக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு சேதுபதி படத்துல இருந்துங்க கொஞ்சம் தேசியதா வேணா அந்த பாட்டு கொடுங்க.
0: கட்டாயமா கொடுத்துடலாம். நன்றி.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரி எரிபொருட்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையின் துணை பேராசிரியர் முனைவர் SK ராஜ்கிஷோர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ஈரோடு மாவட்ட நேயர்கள் அவர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். கால் பண்ணுங்க 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: இது உங்கள் ஜாய்ஸ் நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கோம். இணையும் நேயர் வணக்கம். ஓகே, இணைப்பில் இருந்து அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. நீங்கள் கால் பண்ணுங்கள். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 2312103 அப்படிங்கிற எண்களுக்கும், 2317046 அப்படிங்கிற எண்களுக்கும் நீங்கள் அழைக்கலாம்.

0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் பெருந்துறையில இருந்து மாணிக்கம் பேசுறேன்.
0: மாணிக்கம், சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு மேடம்.
0: ஓகே, ஏன்
1: சாப்பிட்டீங்க? இட்லி தான்.
0: சூப்பர் சிறப்பு. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ரயில் படத்துல இருந்து பூ பூக்குது அந்த பாட்டு மேடம்.
0: ஓகே, கொடுத்துடலாம்.

0: ஏனமுனே இப்படி கிலோ கணக்குல சர்க்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது?
1: நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தான் உள்ள 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
2: நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ஈரோடு மாவட்ட நேயர்கள் இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை சொல்லலாம். 2-3-1-2-3 அப்படிங்கிற எங்களுக்கும், 2-3-1-7-0-4-6 அப்படிங்கிற எங்களுக்கும் நீங்க டயல் பண்ணுங்க. 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கான முன் இணைப்பு என்ன சேர்த்து டயல் பண்ணுங்க. யாரு வெளியூர்ல இருந்து கால் பண்றவங்களும், மொபைல் போன்ஸ்ல இருந்து கால் பண்றவங்களும் சேர்த்து கூப்பிடலாம்.

0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நமக்கு இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் சக்தி மகள் ஆண்டவர் நகரில் கீதா வெங்கடேஷ் பேசுறேங்க.
0: கீதா வெங்கடேஷ், என்ன பாட்டு வேணும்?
1: தலைவா படத்துல இருந்து எனி சாங்.
0: தலைவா படத்துல இருந்து எனி சாங் கொடுத்துடலாம். தமிழா தமிழா தமிழா தமிழா.

0: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில. நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேரு?
1: நான் சத்தியமங்கலம் விஎன்எஸ் நகர்ல இருந்து ரமேஷ் சரஸ்வதி பேசுறேன் மேடம்.
0: ரமேஷ்க்கு என்ன பாட்டு வேணும்?
1: ரமேஷ்க்கு அண்ணாத்தல இருந்து எனி சாங் மேடம்.
0: எனி சாங்
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: பீப்புள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம். கோபி வட்டம் கொங்கர் வளையத்திலிருந்து முருகாயாள் திருமூர்த்தி பேசுறேங்க.
0: முருகாயாள் திருமூர்த்தி, என்ன பாட்டு வேணும்
1: மேடம்? அதான் எத்தனை சாமி வந்ததையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்குங்களா? அந்த பாட்டு
0: இட்லி கடை படத்துலயா? நிறைவான நேயர், சூப்பரான பாட்டோட இணைஞ்சிருக்காங்க. அவர் கேட்ட அந்த பாட்டு இதோ.

இவ்வளவு நேரம் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். ஈரோடு மாவட்ட நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய விருப்ப பாடல்களை கலந்துட்டு கேட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஸ்ரீ. நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இன்று காலை 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 செய்தி சுருக்கம். அதுக்கப்புறமா போவோமா ஊர்கோலம், எந்த ஊருக்கு உங்களை ரேவதி பிரியா கூட்டு போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி கேட்டுட்டே எதிர்பார்த்துட்டே இருங்க.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு, இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.

0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 114,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7,151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பிரான்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். காலையில 10 மணி ஆச்சு அப்படின்னாலே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம அப்படியே ஊர்கொள்ளும் போக கிளம்பிடுவோம். அதே மாதிரி இன்னைக்கும் போவோமா ஊர்கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களை ஒரு கிராமத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், ஆர்ச்சி ரேவதி பிரியா. இன்னைக்கு வந்து நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா சந்தன்கி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு. இதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்கிறதுனால நம்ம அப்படி கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள அந்த கிராமத்துக்கு வந்துட்டோம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் இப்போ வந்து அந்த கிராமத்துக்குள்ளே வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து குஜராத் மாநிலத்திற்கு, அங்கேருந்து மெக்சானா மாவட்டத்தில் பெச்சிராஜி பகுதியில் இருக்க சந்தன்கி. வாங்க நாம் இந்த கிராமத்துக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடி என்ன தெரியுது? பெரிய பில்டிங்ஸ் இல்லை, டிராஃபிக் இல்லை, பெரிய பெரிய கடைகள் இல்லை, ஆனால் ஒரு அமைதி இருக்குது. அந்த அமைதிக்குள்ள மக்கள் பேசுற சத்தம் இருக்கு, சிரிப்பு இருக்கு, வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்க பெரியவங்க இருக்காங்க. இதுதான் சந்தன்கி. ஆனா இந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், இந்த கிராமத்துல ஒரு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அது கிராமங்கிறனாலேயே ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருந்திருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஒரு 1,100 பேர்ல இருந்து ஒரு 1,500 பேர் வரைக்கும் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அதிலிருந்து குறைஞ்சு சுமார் ஒரு 500-800 பேர் வரைக்கும் தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நடந்து போகும்போது நமக்கு இந்த பதில் கிடைக்கும். இந்த கிராமத்தோட இளம் தலைமுறையில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் அகமதாபாத்துக்கு போயிருக்காங்க. வேலை, வாழ்க்கை, கல்வி வாய்ப்புகள் அப்படின்னு சில நகரங்களை நோக்கி போயிருக்காங்கன்னு இங்கே இருக்கிற பெரியவங்க சொல்கிறாங்க. இன்னும் சிலர் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியான்னு மற்ற நாடுகள் அப்படி வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. சில ரிப்போர்ட்ஸில் ஒரு 300 பேர் வரைக்கும் வெளிநாடுகளில் வசிக்கிறாங்கன்னும், 600-700 பேர் வரைக்கும் அகமதாபாத்தில் செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த கிராமத்தில் யார் தான் இருக்காங்க? பெரும்பாலும் எல்டர்லி கப்புள், பெரும்பாலும் பெரியவர்கள். நிறைய பேர் நான் இங்கே பார்க்குறேன், ஒரு 60-70-80 பக்கத்தில் இருக்கவங்க தான் இருக்காங்க. வாங்க நம்ம இது ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். ஒரு வீட்டில் அப்பா, அம்மா, ரெண்டு குழந்தைங்க, ஒரு பிள்ளை அகமதாபாத்தில், இன்னொரு பிள்ளை அமெரிக்கா, இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? பெத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு இருக்கும். ஆனா அவங்களோட வாழ்க்கை இப்போ சந்தன்கீல தான். நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லையா, அவங்க தனியா தானே இருக்காங்கன்னு. இதுதான் இந்த கிராமத்தோட பெரிய கதை. இங்க இவங்க தனியா இல்லை, ஏன்னா இந்த கிராமமே அவங்களோட ஃபேமிலி. இந்த கிராமத்தை பார்க்கும் போதே வா, எவ்வளோ நல்லா இருக்குல்ல, எவ்வளோ ஒத்துமையா இருக்காங்கல்ல அப்படின்னு இருக்குல்ல. வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போகலாம். இங்க பாருங்களேன், வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெஞ்சு, ஒரு பெஞ்சு, அந்த பெஞ்சில் 2-3-4 உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் பழைய காலத்தில் திண்ணை கலாச்சாரம் இருந்ததுல்ல, அதே மாதிரி. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, பிள்ளைங்க ஃபோன் பண்ணாங்களா, இப்படி அவங்களோட லாங்குவேஜில் பேசிக்கிறாங்க. ஒருத்தரோட வாழ்க்கை இன்னொருத்தருக்கு தெரியுது. வீடு மட்டும் என்னோடது இல்லை, இந்த கிராமமே என்னோடதுன்னு நிறைய பெரியவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கிராமத்தை நான் அப்படி கடந்து ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் கவனிச்சிங்களா, ரொம்ப சுத்தமாக இருக்குல்ல, தெருக்கள் சுத்தமாக இருக்குது, வீடு வாசல்கள் சுத்தமாக இருக்குது, குப்பையே மேக்ஸிமம் இல்லைங்க. இதை ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தி மட்டும் கிடச்சதில்ல. எப்படி இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு நான் கேட்டால்,

அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை, முழு கிராமத்தையுமே எங்கள் வீடாக நினைக்கிறோம், எங்கள் வீட்டோட முற்றமாக நினைக்கிறோம். இவ்வளோ அழகான தாட்டில் வாங்க இப்போ நம்ம இந்த கிராமத்தோட முக்கியமான இடத்துக்கு போகலாம். இது ஒரு இடம், அதனால் இந்த சந்தன்கி வந்து நாடு முழுசும் பேசப்படுற கிராமமாக மாறியிருக்கு. அதுக்கு காரணம் இதோ அங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஏரியா தெரியுதா, அங்கேருந்து நல்ல வாசனை சமைக்கிற வாசனை வருதா, கம்யூனிட்டி கிச்சன். வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்போம், அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறமா இந்த கிராமத்தில் சமைக்கவே மாட்டாங்களா, இதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிராமத்தில் சமைக்கவே மாட்டாங்களா. அப்படின்னா என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி செலவாகுது, யார் சமைக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாட்டு.

விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். பூவமா ஒரு கொல்லும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நேர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் போதே வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கும். ஆல்ரெடி இந்த கிராமத்துக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போவில் இருந்து ஒருத்தங்க வந்து இதை பற்றி ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகாக பேசியிருக்காங்களே, அது வேறு யாரும் இல்லை, நம்ம சௌமியா மேம் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கிராமத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, அது தெரியுது. இன்றைக்கும் நம்ம அந்த கிராமத்தை பற்றி தான் பேச போகிறோம். அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நிறைய நிகழ்ச்சிகள் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த கிராமத்தை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இங்க இந்த கிராமத்துல வீட்டுல அடுப்பே இல்லை, அப்படின்னா சாப்பாடு, பாத்திரம், குக்கிங் சவுண்ட்ஸ், மக்கள் பேசுறது இதெல்லாம் வந்து ஓகே இருக்கு, ஆனா சாப்பாடு எப்படி சாப்பிடுறாங்க? நாம இப்ப இந்த கம்யூனிட்டி கிச்சன் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம், வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இங்க ஒரு விஷயம் நம்மள ஆச்சரியப்படுத்தும், தனித்தனி வீடுகள்ல சமைக்கிறது கிடையாது, முழு கிராமத்துக்கும் ஒரே கம்யூனிட்டி கிச்சன்ல தான் உணவு தயாரிக்கப்படுது. இந்த நடைமுறை ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு, கிட்டத்தட்ட 15 வருஷங்களாக நடந்துட்டுருக்கு. இது எப்படி ஆரம்பிச்சது? வயசு ஆக ஆக சமைக்கிறது சில பெரியவங்களுக்கு சிரமமாயிட்டு வருது. ஒரு நாளைக்கு சமைக்கிறது, அடுத்த வேலை சாப்பாட்டை பார்த்துக்கிறது, காய்கறி வாங்கிறது, கேஸ் சமையலற வேலை, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு 70-80 வயசில் அது ஒரு பெரிய சுமையாக இருக்கலாம். அதோட தனிமை, அவங்களோட குழந்தைங்க வெளியூரில், வெளிநாட்டில், ரெண்டு பேர் தான், இப்போ நம்ம ஏன் எல்லாம் சேர்ந்து சமைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம், அதிலிருந்து வந்தது தான் கம்யூனிட்டி கிச்சன். இந்த முயற்சிக்கு முக்கியமாக பங்காற்றியவர்களில் ஒருத்தர் இந்த கிராமத்தோட தலைவர் பூனம் பாய் பட்டேல். அவர் நீண்ட காலமாக ரொம்ப நாளாக வந்து நியூயார்க்கில் இருந்துட்டு திரும்பினாங்க. அதுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எல்லாத்தோட பேசி. சரி சரி, அப்படியே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குல்ல, வாங்க இப்போ நம்ம அந்த சாப்பாடு செய்கிற இடத்துக்கு போகலாம். இங்கே வந்து ஒரு 11 மணிக்கு ஒரு மணி அடிக்கும், அந்த மணி வந்து லஞ்ச் டைம் அப்படிங்கிற சிக்னல். அது கேட்டதும் வீட்டில் இருந்து பெரியவங்க வெளியே வர ஆரம்பிப்பாங்க. ஒரு 11 மணி இல்லை, பட் ஒரு லஞ்ச் டைமில் அடிக்கிறாங்க, வீட்டிலேருந்து பெரியவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அப்படியே இவங்களோட போகிறதுக்கு நல்லா இருக்குல்ல, நம்மளும் சேர்ந்து நடக்கிறோன்னு அப்படியே நல்லா இருக்குது. இவங்க பேசிக்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே நடக்கிறதுக்குல்ல, யாரோ ஒருத்தங்க நடந்து வராங்க, பக்கத்தில் இன்னொருத்தங்க வராங்க, ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுவான இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு டேபிள் சேர் போட்டு சாப்பாடு, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஒரே ஊட்டச்சத்தோட ஒரே மாதிரி எல்லாரும் சாப்பிட்றாங்க. அதை விட முக்கியமாக ஒன்று, எல்லாரும் உறவுகள் மாதிரி ஒரே இடத்துல இருக்காங்க. ஒரு நாளைக்கு இங்கே 2 வேளை உணவு வழங்கப்படுது, மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 ரேஞ்சில் இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு வந்து இவங்க இந்த பணத்தை கொடுத்துட்றாங்க, 2 வேளை உணவு கொடுக்குறாங்க. வீட்டில் க்ரோசரி வாங்கணும், சமைக்கணும், சமையலறைய மெயின்டைன் பண்ணணும், அதாவது நம்ம சமைக்கிறது கூட பெருசு இல்லைங்க, அதுக்கப்புறம் நம்ம கிச்சனை வந்து நீட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணும்ல, அதுதான் ரொம்ப நமக்கே கஷ்டமாக இருக்கும்போது பெரியவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரே இடத்துல எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாங்கிறது இங்கே நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒரு பிளேட் சாப்பாடோட ஒரு பிளேட் கதையும் கிடைக்குது. யாரோ அவங்களோட குழந்தைங்களை பற்றி பேசுவாங்க, யாரோ ஒருத்தங்க பழைய நினைவுகளை சொல்லுவாங்க, யாரோ இன்னொருத்தங்க அந்த ஊர் விஷயத்தை பேசுவாங்க, அப்படியே சாப்பாடு முடியும். இது ஒரு அழகான கல்ச்சரில். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பெண்கள் தான் முதல்ல சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம வீடு சைடெல்லாம் பாருங்களேன், நிறைய இதில் ஆண்கள் முன்னாடி சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் பெண்கள் சாப்பிடுவாங்க. ஆனால் சந்தன்கீயில் பெண்களுக்கு தான் முன்னுரிமை. இது பெண்களை மதிக்கிற ஒரு பாரம்பரியமாக அவங்க வந்து வளர்க்குறாங்க. இது அவங்க அப்படியே சொல்லும்போது நான் மெய்மறந்து கேட்டுட்டு நிற்கிறேன். இந்த ஐடியாவை நம்ம ரசிக்கிறோம், சே இது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு மெச்சிக்கிறோம்ல. சரி, இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன் கூட நமக்கு வரும். எல்லாரும் நடந்து வந்து இங்கே சாப்பிட்டுக்கிறாங்க, எல்லாம் ஓகே, ஆனால் இன்னும் வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க எப்படிங்க வந்து சாப்பிடுவாங்க? வாங்க அதுக்கும் இந்த கிராமம் ஒரு பதில் வச்சுருக்கு, அதுதான் டிஃபன் சர்வீஸ். என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு முடியலை அப்படின்னா நாங்கள் உங்ககிட்ட வரோம் அப்படின்னு இந்த ஒரு வரி இல்லையே அந்த கிராமத்தோட மனசை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கம்யூனிட்டி கிச்சன் ஒரு வெறும் சமையல் திட்டம் இல்லை, இது ஒரு எல்டர்லி கேர் சிஸ்டம். இங்கே இருக்கிற பெரியவங்க அவங்க வீட்டை அவங்களே பார்த்துக்கிறாங்க,

60 70 80 வயசுலையும் அவங்களால முடிஞ்ச வேலைகளை அவங்களே ஹெல்பர் இல்லாமல் செய்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் சமைக்கிறதே இல்லை, அதுவே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது, இந்த வேலைகளை செய்யும் போது எங்களோட பாடி வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற பதிலை சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே சீனியர் சிட்டிசன்னா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, அவங்க கம்யூனிட்டியோட ஆக்டிவ் மெம்பராக இருக்காங்க. ஆனால் நம்மளோட அடுத்த கேள்வி ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அவங்களோட குழந்தைங்க அமெரிக்காவில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, எப்படி கவனிக்கிறாங்க அவங்க? டெக்னாலஜியை இங்கே பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்கங்க. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க கனெக்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாட்டுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது போவோமா ஊர்கோலம்.

சந்தன்கே நமக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தருது. நான் வந்து நேற்று ஈவினிங் பார்க்கும்போது சந்தன்கேயோட மாலை நேரத்தில் காலையில் பார்த்த அதே தெரு வேறு மாதிரி இருந்துச்சு. வீட்டு வாசல்களில் மக்கள், பெஞ்சுகளில் கூட்டம், யாரோ பேசுகிறாங்க, யாரோ சிரிக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிட்டி இல்லை, ஆனால் இங்கே ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அது உலகம் முழுசும் பரவி இருக்கிற நெட்வொர்க். இந்த கிராமத்தோட பல பிள்ளைகள் வந்து அகமதாபாத்

அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியான்னு மற்ற நாடுகள்ல இருக்காங்க. ஆனா அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா விட்டுட்டு போகல. எப்படின்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. சிசிடிவி, வாட்ஸ்அப் குரூப், கம்யூனிட்டி கம்யூனிகேஷன், இந்த மாதிரி அவங்க வந்து கனெக்டடாக இருக்காங்க. யாருக்காவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா ஒரு மெசேஜ், யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் மற்றவங்க அதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஈவெண்ட் நடத்தணுமா, டிஸ்கஷன், ஒரு பிரச்சனை, டிஸ்கஷன். அதாவது ஒரு கிராமம் ஃபிசிக்கலாக சின்னதாக இருக்குது, ஆனால் அதோட ஃபேமிலி நெட்ஒர்க் உலகம் முழுசும் இருக்குது. இங்கே இன்னொரு விஷயம் நம்மளை வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. இந்த கிராமத்தில் கிளீன்லினஸ்க்காகவும் நிறைய அங்கீகாரங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த கம்யூனிட்டி லிவிங்கிறது சாப்பாட்டோட மட்டும் முடியலை, சுத்தம், ஒற்றுமை, பொறுப்பு, ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த கல்ச்சரில் ஒரு பகுதியாகவே இருக்குது. வாங்க நம்ம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு துக்கமாக கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அந்த குடும்பம் தானே பார்த்துக்கும். ஆனால் இங்கே ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனைனா அந்த கிராமமே அந்த குடும்பத்தோடு நிற்கிது. ஒரு ஃபியூனலர்லாம் எல்லாரும் வராங்க. உணவு தேவைப்பட்டால் கம்யூனிட்டி கிச்சன் உதவுது. இது உங்கள் வீடு, இது எங்கள் வீடுன்னு பிரித்து பார்க்குற மனநிலையே இல்லை. மொத்தமாக இந்த கிராமமே நம்ம வீடு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதுதான் இவங்களோட உண்மையான கல்ச்சராக இருக்குது. நம்ம இங்கே ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருக்காங்க, அவரோட பையன் அமெரிக்காவில் இருக்கான், பொண்ணு அகமதாபாத்தில் இருக்கா, அவர் தனியாக இருக்கலாம். ஆனால் அவருக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஃபஸ்ட்டு யாருக்கு கால் பண்ணுவார்? பக்கத்து வீட்டுக்காரர் தானே. அவரை மட்டும் பார்க்கல, கம்யூனிட்டி கிச்சனில் சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்குறாரு, கோயிலுக்கு வந்தாரான்னு பார்க்குறாரு, உடம்பு சரியானு கேட்குறாரு. ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு சோஷியல் செக்யூரிட்டி வித்தவுட் ஃபார்மல் ஆஃபீஸ், ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக இருக்கிறது. இதனால தான் 2026 ஜனவரி 25 நடந்த மன் கி பாத்தில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடியும் குஜராத்தோட இந்த கம்யூனிட்டி கிச்சன் மாடலை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டார். அங்கே எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றது அப்படிங்கிறது வெறும் உணவு பழக்கம் இல்லை, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூனிட்டி, டுகெதர்னஸ்ங்கிற உணர்வை வளர்க்குற முயற்சின்னு பாராட்டினாரு. நம்ம இங்கே வந்ததுல இருந்து ஒரு கிச்சன் பார்த்தோம், பெஞ்ச் பார்த்தோம், மணி கேட்டோம், வில்லேஜ் பார்த்தோம். ஆனால் கடைசியில் நமக்கு புரியறது ஒரு கிராமத்தை பார்க்கல, ஒரு வாழ்க்கை முறையை பார்த்துருக்கோம். நம்ம வாழ்க்கையை நினச்சி பாருங்க, நம்ம பக்கத்து வீட்டில் யாரோ இருக்காங்கன்னு தெரியாமல் இருப்போம். ஆனால் இவங்க பேர் தெரியாமல் இருக்கலாம், அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்க நேரம் இல்லாமல் இருக்கலாம், நாம் பிஸி, அவங்க பிஸி, ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த சந்தன்கி கிராமம் நமக்கு ஒரு கேள்வி கேட்குது, நவீன வாழ்க்கைனா தனியாக வாழ்கிறதானா அப்படின்னு கேட்குது. நவீனமாக இருக்கலாம், பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கலாம், டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம், மனுஷங்களா ஒருத்தங்களுக்கோட ஒருத்தங்க இணைஞ்சிருக்கணும். அதுதான் இந்த சந்தன்கி நமக்கு சொல்லித்தருது. ஒரு கிச்சன் முழு கிராமத்தையும் சாப்பிட வைக்குது, ஒரு மணி முழு கிராமத்தையும் ஒன்று சேர்க்குது, ஒரு பிரெஞ்ச் பல வருட நட்புகளை உயிரோடு வச்சிருக்கு. அதனால தான் இப்போது இந்த கிராமத்திலிருந்து உங்களோட சேர்ந்து வெளியே வரும்போது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகணும்னு தோணுது, யூனிட்டி. நம்மளால் எல்லாரையும் மாற்ற முடியாது, ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கிட்ட ஒருத்தங்க கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியும், சாப்பிட்டீங்களான்னு கேட்க முடியும், ஒரு வயசானவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க முடியும். சில நேரங்களில் அந்த ஒரு கேள்வி தான் நான் தனியாக இல்லைன்னு ஒருத்தரை உணர வைக்கும். அதுதான் இந்த சந்தன்கி வில்லேஜ் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஓகே, இன்னொரு நாள், இன்னொரு நேரத்தில், இன்னொரு ஊருக்கு நம்ம போவோமா ஒரு ஹோலம் நிகழ்ச்சி உங்களை அழைச்சிட்டு போகும். நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறது ஆர்ச்சி ரேவதி பிரியா.

0: நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 10:30.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 நாம் இணையும் நிகழ்ச்சி கவிதையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது ஸ்ரீதேவி ஆறுமுகம். இறைவன் படைத்த இயற்கையே என்றென்றும் இனிமைதான். மனித வாழ்வின் வரம் இயற்கை. இறைவனின் படைப்பில் ஒன்றான நதி, துள்ளி துள்ளி ஓடி வரும் நதி. அந்த துள்ளலோ அழகு. அந்த அழகோடு நதியின் ஓரத்தில் பூத்திருக்கும் பூக்களோ அழகு. அதிலும் அசைந்தாடும் காற்று சேர்ந்து கூத்தாடும் பூக்களோ அழகோ அழகு. அந்த அழகையெல்லாம் எண்ணத்தில் பதிய வைத்து பாடும் பாடலோ அழகோ அழகு.

0: அவன் வாழ்வில் புதுவாழ்வு வந்தது போல் தோன்றின. கேட்காத ராகங்களெல்லாம் கேட்கின்றன. பாடாத கவியெல்லாம் பாடத் தோன்றியது அந்த பாவையை எண்ணி.
1: மணியே மணிக்குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

இந்த காதல் இளவரசி நிதமும் எண்ணம் வளர்த்தாள். தன் நெஞ்ச எள்ளும் அந்த காதல் மன்னனை எண்ணி, ஒரு கற்பனை காதல் மன்னனை எண்ணி. அந்த காதல் மன்னனும் வந்தான் அவள் கற்பனையில். அவளை

இந்த காதல் இளவரசி நிதமும் எண்ணம் வளர்த்தாள். தன் நெஞ்ச எல்லும் அந்த காதல் மன்னனை எண்ணி, ஒரு கற்பனை காதல் மன்னனை எண்ணி. அந்த காதல் மன்னனும் வந்தான் அவள் கற்பனையில், அவளை அள்ளி எடுத்தான். அள்ளி எடுத்த அந்த மன்னன் பெயரென்னவோ ஊரென்னவோ.

ஆகாஷவாணி கோயமுத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். இந்த காதல் பயங்கிலைகள் இரண்டும் கல்யாணம் என்னும் மன வாழ்க்கையில் இணைய ஆசைப்பட்டது. இந்த பயங்கிளிகளின் ஆசை நிறைவேறுமா? ஆம், இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. அது கடவுள் அமைத்த மேடையல்லவா?

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் கலந்ததுதானே. ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கை மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆம், அந்த மாற்றங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷம்தானே வாழ்க்கையின் பாதிபலம்.

நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீதேவி ஆறுமுகம்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரி எரிபொருட்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையின் துணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே ராஜ்கிஷோர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து டிப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 79.1 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகன், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற இருக்கும் ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். FM Rainbow 103 கோவையில இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். தினமும் ஒவ்வொரு நேயர் அவங்களுடைய விருப்ப பாடல சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணையும் நேயர் பெல்லம்பட்டியிலிருந்து புவனேஸ்வரி. புவனேஸ்வரி வணக்கம்.
2: வணக்கம் மேடம், பெல்லம்பட்டியிலிருந்து புவனேஸ்வரி பேசுறேங்க.
1: ஓகே, உங்களை நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்க கைத்தறி நெசவுத்தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னுடைய கணவர் பெயர் சிவகுமார், பையனோட பெயர் சிவு சோமாஸ் கந்தமூர்த்திங்க.
1: ஓகே, நீங்க எத்தனை வருஷமா ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க?
2: நாங்க ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கேங்க.
1: ரொம்ப வருஷம்
2: ப்ரோக்ராம்ஸ்மே சூப்பரா இருக்குங்க. அது இப்ப புதுசா வந்திருக்கிறது எல்லாமே கேட்க கேட்க அவ்வளவு நல்லா இருக்குங்க.
1: ரொம்ப சந்தோஷம், நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: விக்ரம் படத்துல இருந்து ஏஞ்சோடி மஞ்சப்புருவி. நம்ம நேயர்களை இந்த பாட்டு இருக்கும். அதுக்காக செகண்ட் சாங் என்னுடைய பையனுக்காக பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து சிந்திய வெண்மணி. தேர்ட் சாங் வந்து சிகரம் படத்துல இருந்து அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. அப்புறம் புதிய முகம்ங்க, கண்ணுக்கு மையழகு.
1: ஓகே,
2: ஆமா அப்பன் காரணங்க இந்த பாட்டு.
1: ஓகே, அப்புறம்
2: தர்மபத்னி படத்துல இருந்து நான் தேடும் செவந்தி போயிருங்க.
1: ஓகேங்க, எல்லாத்துலயுமே செலக்ட் பண்ணி இவங்க இவங்களுக்கு பாட்டு கேட்டிருக்கீங்க.
2: ஆமா கண்டிப்பா மேடம், கண்டிப்பா.
1: ஓகே ஓகே ஓகேங்க
2: மேடம்,
1: கட்டாயமா உங்களுடைய பாடல்கள் எல்லாமே கொடுத்துடலாம்.
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூங்க.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:30 ஒலிபரப்பாகும்.

0: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.
1: இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் பெல்லம்பட்டியிலிருந்து புவனேஸ்வரி. அவங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நாம

மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. ஆறு கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.

0: இவ்வளவு நேரம் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் பெல்லம்பட்டியிலிருந்து ஒரு நேயர், அதுவும் அவங்க பேரு ஜெயலட்சுமி, புவனேஸ்வரி மன்னிக்கணும், வெள்ளம்பட்டியிலிருந்து புவனேஸ்வரி இன்றைய நேயர் நிகழ்ச்சியில அவங்களுடைய விருப்ப பாடல்களை சொன்னாங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்பில் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க விருப்பம் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். இல்லை கடிதங்கள் மூலமாகவும் நீங்கள் எங்களை ரீச் அவுட் பண்ணலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்தது ஆர்ஜே மேஸ்ரி. நன்றி நேயர்களே. பதினோரு மணி 30 நிமிடம். இனி கேட்கலாம்
1: கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103, இது சாய்வு நாற்காலி முத்தோருக்கான நிகழ்ச்சி. கே மகேஸ்வரன் சார், ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் நேர்முகம் பகுதி 2, சென்ற வாரத்தோட தொடர்ச்சி. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: 85 அப்புறம் எல்லா ஊரும் பார்த்துட்டு திரும்பி வந்தீங்க.
2: திரும்ப 88 முடிச்சிட்டு 89ல இங்க கோயம்புத்தூர்
1: வந்துட்டீங்க.
2: வந்துட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க,
1: அப்ப வருஷத்துக்கு ஒரு ஊர்ல இருந்திருக்கீங்க.
2: அது இதுக்கெல்லாம் கோஆபரேட் பண்ணது என்னோட மனைவி தான். அதாவது இதை வந்து முக்கியமா சொல்லணும் என்னன்னா, ஒருத்தருக்கு வந்து சொல்லுவாங்க கணவன் மனைவிங்கிறது வந்து இது வந்து கடவுளால இணைக்கப்பட்ட பந்தம்ங்கிறது. அது மத்தவங்களுக்கு எப்படியே தெரியல, எனக்கு அது உண்மையால நடந்திருக்கு. ஏன்னா நான் ஈரோட்ல இருக்கையில 87ல எனக்கு அந்த ஜாதகம் வந்து அப்பா கொண்டு வந்து கொடுக்குறாரு. பேர் வந்து கலையரசி, அவங்க பேர். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணாம் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 88ல திரும்ப கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் அதே ஜாதகம் திரும்ப வருது. ஏற்கனவே வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன்.
1: பேரை வச்சு கண்டுபிடிச்சேன்,
2: பேரை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் மாமா கிட்ட எடுத்துட்டு போனேன். அதையும் மாமா கிட்ட எடுத்துட்டு போனேன். டேய், திருப்பியும் உனக்கு வருதுன்னா உனக்கு தான் அந்த பொண்ணு, தாராளமாக பண்ண, ஜாதகம் பார்க்கணும், ஒன்றும் பண்ண வேணாம், பண்ணிடு அப்படின்ட்டு. அப்புறம் அதே மாதிரி கல்யாணம் பண்ணேன். 88ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னுடைய ஒரு தங்கை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு தங்கை கல்யாணம் பண்ணோம், தம்பி கல்யாணம் பண்ணோம். அவங்க வந்து டைப்பிஸ்டாக இருந்தாங்க கோயம்புத்தூரில். அதனால நாங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோம். எங்கள் சைட்லேயும் கமிட்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு சின்ன வயசில் அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் அவங்க சைடில் ஒரு தங்கச்சி தம்பி கல்யாணம் பண்ணோம், எங்கள் சைடில் ஒரு தங்கச்சி தம்பி கல்யாணம் பண்ணோம். ரெண்டு பேர் ஜாயிண்டாக இருந்து ரெண்டு வீட்டுக்கு வேலையும் பார்த்துக்கலாம்
1: அப்படின்னு
2: சொல்லிட்டு அதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணதுனால எங்கள் சைட்லேயும் ரெண்டு கல்யாணம் முடிச்சாச்சு, அவங்க சைட்லேயும் ரெண்டு கல்யாணம் முடிச்சாச்சு. இன்றைக்கும் வந்து லைஃப்

0: ஸ்மூத்தா போயிட்டு
1: இருக்கு. அதுக்கு அதுதான், அப்ப நீங்க போட்ட ஒப்பந்தம் தான் அவங்க கோஆபரேட் பண்ணதுதான்.
0: கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் அதான் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்க சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் நான் எந்த ஒரு நாளும் அடுத்த நாள் கிளம்பிடுவேன். ஏன்னா குழந்தைங்களை பாத்துக்கிட்டது ஃபுல்லா அவங்க தான். ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் அவங்க தான் போவாங்க, ஸ்கூல் டீச்சரோட கான்டாக்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ரெண்டு பையனும் படிக்கையில வார வாரம் ஸ்கூல் போயிருவாங்க. அதே மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா நம்பர் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் வாங்கி வச்சிருப்பாங்க. இன்னமும் தொடர்புல இருக்காங்க.
1: குழந்தைங்களை பத்தி சொல்லுங்க.
0: ரெண்டு குழந்தைங்க, ரெண்டு பேரும் பசங்க தான். பிரபஞ்சம் அதே மாதிரி படிக்க வச்சிருச்சு. ஒரு பைசா செலவுல மெரிட் தான். அப்ப கடவுள் வந்து நம்ம நினைச்சதை இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்குதுங்கிறதுல நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சு. ரெண்டாவது பையன், அதுக்கப்புறம் அதே மாதிரி போர்டிங் ஸ்கூல் சேர்த்தோம். ரெண்டு பேருமே, ஒருத்தன் பெங்களூர்ல ஜாப், ஒருத்தன் சென்னையில ஜாப். இன்னைக்கு வெல் செட்டில்டு. ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ணிட்டோம். இப்ப நாங்க
1: பேரம்பத்தி எடுத்தாச்சா.
0: பெரியவனுக்கு ரெண்டு பசங்க. பெரிய பையன் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கான். ரெண்டாவது பையன் 1.5 வயசு. இப்ப
1: தாத்தா ஐட்டிங்க எதுவுமே வேண்டாம்.
0: ஆமா, அவ்வளவுதான், அவ்வளவுதான்.
1: பீஸ்ஃபுல் லைஃப் தான். சரி, நீங்க ரிட்டையர் ஆனது எப்ப சார்?
0: ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்க வேண்டியது 2019. விஆர்எஸ்ல வந்துட்டேன், விருப்பு ஓய்வுல 2017 வந்துட்டேன். காலத்தின் கட்டாயம்.
1: சரி, ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு.
0: ஆமா, 9 இயர்ஸ் ஆயிடுச்சு.
1: சரி, அது வேற நீங்க ஊர் ஊரா போயிருக்கீங்களே இல்லையா?
0: ஆமா.
1: சரி, நீங்க வந்து பல டிரான்ஸ்ஃபர்ஸ் பாத்தீங்க, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பி போயிட்டே தான் இருந்திருப்பீங்க. உங்க வைஃபா தான் பாராட்டணும்.
0: கண்டிப்பா.
1: இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க எத்தனை தடவை டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டு வந்தீங்க, ஒரு தடவை கூட வந்து அவங்க எதுவுமே சொன்னது இல்லையா?
0: சொல்லலன்னு என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் இப்படிதான், நல்லா ஃபுல் சப்போர்ட். சென்னை எல்லாம் போனோம்னா வார வாரம்லாம் வரமாட்டேன், மாசம் ஒரு தடவை தான் வருவேன். சனி ஞாயிறு ஆபீஸ்ல உட்காந்துருவேன்.
1: வர முடியாது இல்லையா?
0: திருவள்ளூரும் மாசம் ஒரு தடவை தான்.
1: அந்த டைம்ல எல்லாம் டிராவல் ரொம்ப கஷ்டம் சார் இல்லையா?
0: அதனால தனிமை வந்து அவங்க நிறைய தனியா தான் இருந்திருக்காங்க. பசங்களும் வெளியில போயிட்டாங்க,
1: கொஞ்சம் டைம் டிராவல் இருந்து பிரசன்ட்க்கு எழுத்துட்டு வரேன். ஆஃப்டர் போஸ்ட் ரிட்டையர்ட் லைஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்.
0: சின்ன மாற்றம் எப்படின்னா, நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம, அதாவது நான் விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் சித்தர்கள் கோயிலுக்கெல்லாம் போகலாம், போயிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் பென்ஷன் வரும்ல, அப்படியே சித்தர்கள் கோயில் அந்த மாதிரிலாம் போயிட்டு அப்படியே நான் லைஃப் அப்படியே கொண்டு போயிடலாம்னு நினைச்சேன். நான் பிரபஞ்சம் அதுக்கு விடல. ஏன்னா பாதியிலே வந்துட்டேன்ல 2017. அப்போ நீ வந்து உன்னுடைய வேலை என்ன முடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க மாட்டேங்க. அந்த 2017 இருந்தே நான் இலவச பணிகள் நிறைய ஆரம்பிச்சிட்டேன். தெரிஞ்ச வேலையை தான் நான் செய்ய முடியும், தெரியாத வேலையை செய்ய முடியாது. அப்ப வேலை வாய்ப்பு தகவல்களை இலவசமா கொடுக்கணும், தேடி கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு, சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு வருவார், அவரு நைட்டு சாப்பிட்டு தூங்கிடுவார், அடுத்த நாள் கிளம்பிடுவார், அவருக்கு ஃப்ரீ டைமே கிடைக்காது. பெட்டர் ஜாப்க்கு அவர் ட்ரை பண்ணணும்னா அவர் பேப்பர் படிக்கணும், நியூஸ் பார்க்கணும், நெட்ல போய் சர்ச் பண்ணணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கு. அந்த வேலையை நம்மளே பண்ணி கொடுத்து ஈஸியா அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி, நான் வந்து நிறைய கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பேப்பர்ல உள்ள கட்டிங் எல்லாம் எடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணி தொகுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சேன். அதில் வந்து போஸ்டிங் போட ஆரம்பிச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு 5 குரூப் வந்துச்சு, வாட்ஸ்அப் குரூப். 5 குரூப்லேயும் டெய்லி போஸ்டிங் போடுவேன். அதை ஒருத்தர் தெரிஞ்சு அப்புறம் அப்படி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பழகி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க எல்லாமே டோட்டலாக.
1: சரி, அவங்களும் அதை வந்து அந்த மெசேஜ் பாஸ் ஆன்
0: மெசேஜ் அவங்க இன்னும் 10 பேருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன்னா 1 ஹவரில் 15,000 பேருக்கு போய் சேர்ந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி போட்டுருவேன். அப்போ ரிமைண்டர் ஒன்று கொடுப்பேன், நாளைக்கு லாஸ்ட் டேட்னா இன்னைக்கு நியூஸ் போட்டுருவேன். அதில் நாளை விண்ணப்பிக்க கடைசி நாள்னு போட்டு ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டு கீழே என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு. அது நாட் ஓன்லி கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் குவாசி, சென்ட்ரல் குவாசி, லோக்கல் பாடி, இதெல்லாமே கவர்மெண்ட். அப்புறம் பிரைவேட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, நியர்பை ஸ்டேட்லாவே. இப்போ வந்து நான் தூக்கம் குறைஞ்சிருச்சு, நைட் 11:30 12க்கு மேலேயே இருந்தேன். அதை முடிக்கலன்னா தூக்கம் வராது. ஏன்னா நான் முதல் ப்ரையாரிட்டி என்ன சொல்லுவேன், நாளைக்கு எதுவும் லாஸ்ட் டேட் இருக்கா, 4:30 லாஸ்ட் டேட் இருக்கா, அதை முதல்ல போடணும். அப்போ இதுக்கு வந்து ஹோம் ஒர்க் பண்ணணும். நான் முதல்ல ஆஃப் டே எனக்கு ஹோம் ஒர்க், அதாவது அடுத்த மாசம் 10ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்னா அதை பெண்டிங்ல வச்சிருவேன், பிரிச்சு போடணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையில தான் எனக்கு வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம்னு அந்த ஃபவுண்டர் வந்து வீரராகவன் இருக்காரு, அவரை அறிமுகமாகி அதில் வந்து நான் ஒரு ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு இப்போ வந்து அட்வைசரி கமிட்டி மெம்பராக போட்டிருக்காங்க ஸ்டேட் லெவலில். அதில் வந்து நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ்.
1: உங்கள் பணி தவிர அதையும்
0: அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: ஆனால் உங்களோட வேலை வந்து எப்போ தருமா, அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொன்னீங்களே 81லேயே இந்த சர்வீஸ் தான், நீங்கள் அப்பயும் சர்வீஸ் பண்ணிப்பா.
0: கண்டிப்பாக.
1: அப்போ வந்து யூ ஆர் பெய்டு, அதுக்கான சம்பளத்தை நீங்கள் வாங்குறீங்க, செஞ்சீங்க. இப்போ வந்து எல்லாம் முடிச்சிட்டீங்க. இப்போ ஆத்ம திருப்திக்காக மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணிட்டீங்க. இது வந்து நிஜமாவே உயர்ந்த சேவை. வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது, மீன்பிடிக்க கத்து கொடுக்கற மாதிரி தான்.
0: அதே தான்
1: அதே மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால நமக்கு என்ன கிடைக்கும்
0: கேட்டிருக்காங்க. ரிட்டையர்ட் ஆபீசரே கேட்பாங்க, எதுக்குங்க நேரம் கட்ட நேரத்துல

0: போட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க. நான் சொன்னேன் எனக்கு ஆத்ம திருப்பி, அதுல ஒரு வார்த்தை சொன்னேன் சொல்லக்கூடாதுன்னு மிஸ்ஸஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னைக்கு மெசேஜ் வருது நாளைக்கு வரலன்னா நான் இல்லைன்னு அர்த்தம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மெசேஜ் வரும். ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம், நான் ஏதாவது டிராவல்ல இருந்தா கூட, நான் கூட பாத்தீங்கன்னா டெல்லி டூர் போயிருந்தோம், அப்ப கூட நான் விடல, எனக்கு லீவ் விட மாட்டேன் நான். கவர்மெண்ட் சர்வீஸ்ல சனி ஞாயிறு லீவ் கிடைச்சு, இதுக்கு நான் லீவே விடுறதுல ஞாயிற்றுக்கிழமையும் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய பேர் பார்ப்பாங்க.
1: இதனால பல நடந்தவங்க யாரையாவது மீட் பண்ணீங்களா?
0: மீட் பண்ணல, போன்ல வந்து சொல்லி அழைச்சாங்க. பழைய பாஸ்போர்ட் ஆபீசர் கிருஷ்ணமூர்த்தி பட்டேடு கேரளாவில் இருக்காரு. டிராவலிங்ல இருக்கேன், டிரைவிங்ல இருக்கேன், ஒரு 7:30-8 வரைக்கும் போஸ்டே போட முடியல. நான் நைட்டு 8 மெசேஜ் போடுறாரு, ஒரு நாள் போன் பண்றாரு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தூத்துக்குடியில் ஒருத்தர் இருக்காரு, சார் வாட் ஹேப்பன் அப்படிங்கிறாரு.
1: எவ்வளவு டச்சிங்கான, அப்ப
0: ஒரு உறவுகள் கூட என்னை விட்டுருவாங்க. இதுல வந்து ஒரு நாள் நான் போஸ்ட் போடலன்னா 8,000 பேர் எனக்காக காத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, முகம் தெரியாத உறவுகள். அப்ப நான் சொல்லுவேன், சார் நைட் 8:00 ஆனாலும் போஸ்ட் போடாம தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி டிராவலிங்ல இருந்து நான் ஒரு 1/2 hour
1: சார், நிஜமா இது வந்து ஒரு பெரிய நோபல் டியூட்டி, நோபல் சர்வீஸ் எது வேணா வச்சுக்கலாம் சார்.
0: ஆமா ஆமா.
1: பொதுவா வாட்ஸ்அப்ல என்ன ஒரு ஃபார்வர்டட் வீடியோஸ், ஃபார்வர்டட் ரீல்ஸ் இல்லன்னா பாடல்கள்,
0: குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ்
1: அது வரும், அது ரொம்ப முக்கியம். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு நீங்க சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு.
0: கண்டிப்பா அவர் சொல்லுவாரு, நீங்க எனக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் நான் 10 குரூப் அனுப்பணும் சார், அவங்க எல்லாம் என்னை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குடிக்காரர் வந்து 20 குரூப் அனுப்புறாராம். அப்பதான் நான் கணக்கு போட்டேன், ஒரு மெசேஜ் போட்டா 1 hour 15,000 பேருக்கு ரீச் ஆகுது. அப்ப அதுல என்னோட கால்குலேஷன் வந்து ஒரு 25 பேருக்கு வேலை கிடைச்சா போதும் ஒரு நாளைக்கு, அதான் என்னோட டார்கெட். அதுல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்ஐசியில ஒரு நண்பர் இருக்காரு, அவர் சொன்னாரு, சார் நீங்க வந்து 3 முன்னாடி எனக்கு அனுப்புனீங்க, நான் அந்த குரூப்ல இருக்கேன், நான் வந்து திருநெல்வேலி சைடு அவரு அங்க அனுப்பிச்சு விட்டேன், அவர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு நான் அதை மறந்துட்டேன் சார், 3 அப்புறம் அவங்க சொல்றாங்க உங்க மூலமா தான் வேலை
1: கிடைச்சுன்ட்டு
0: அப்படின்னு போன் நம்பர் கொடுத்து நான் பேசினேன். அது மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய இருக்கு, அதை சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இன்டர்வியூலாவே. பட் அதுல இருந்து எனக்கு ஒரு திருப்தி, அதாவது சம்பளம் வாங்குறத விட அதிகமான திருப்தி.
1: பிபோர் டிஆர்எஸ் நீங்க எங்க வேலை பார்த்தீங்க?
0: திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்,
1: சென்னை பக்கத்துல.
0: ஆமா, சென்னை பக்கம். திங்கட்கிழமை எல்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்ன சார் அக்சஸ் எனக்கு இது வரல அது வரல. நாங்க அப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னேன், நீங்க வந்து இந்த ஒர்க் மட்டும் தான் பாக்கணும், அதுக்கு தான் அக்சஸ் இருக்கு உங்களுக்கு, நீங்க இது மட்டும் தான் பாக்கணும் எல்லாம் சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போர்டில் எழுதி கொடுத்துட்டேன், போட்டேன். வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு வரும் மனுதாரர்கள் நீங்கள் எந்த வேலையாக வந்தீர்களோ அந்த வேலை முடியாமல் வீட்டுக்கு செல்ல வேண்டாம், அலுவலரை சந்திக்காமல் போகக்கூடாது. திங்கட்கிழமை கிரீன்ஸ் டே வரும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தையா ஒரு வரும், 15th விண்ணப்பம், 16th விண்ணப்பம்லாம் போட்டு வரும். இப்போ கலெக்டர் என்னங்க பெட்டிஷன்லாம் நிறையா வந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க, அதான் இப்போ தான் சார் வந்திருக்கேன், கொஞ்சம் சரி பண்ணிடலாம் சார். பெட்டிஷன் கொடுக்குறாங்க அத்தனை பேரும் சாயங்காலம் 3 ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவங்க ரெக்கார்டெல்லாம் சிஸ்டத்தில் சரி பண்ணி உண்மையை சொன்னேன், அதாவது இந்த மாதிரி இருக்கு, போதைக்கு வேலை கிடைக்காது, ஒரு 10 ஆயிரும், இல்லை இது படிச்சிங்கன்னா கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நேரம் எடுத்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பெட்டிஷனை மேக்ஸிமம் 90% குறைச்சிட்டேன். அடுத்தது தமிழ்நாட்டிலேயே அதிகளவு மாற்றுத்திறனாளிகளை கொண்ட மாவட்டம் திருவள்ளூர் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அப்போ கலெக்டர் இருந்தார், நல்லா ஹெல்ப் பண்ணார் அவர், அவ்வளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணோம் ஃபுல்லாகவே பண்ணி.
1: ஆனால் பாருங்க உங்க லைஃப்ல வந்து அதாவது சேவையாக நினைச்சு செஞ்சது கூட அது கூட பின்னாடி நல்ல உள்ளங்க
0: இருக்கு. ஆனால் திருவள்ளூர்ல எனக்கு ஆத்ம திருப்திக்கு நான் வேலை செஞ்சேன்.
1: ஆமா, உங்க ஆஃபீஸ் பணி உங்களுடைய சேவை இதை தான் பேசியிருக்கோம். படம் எல்லாம் அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிங்களா? இல்ல அப்புறமும் பாக்கலையா நீ?
0: இல்ல இல்ல, படம் பழைய படம் எல்லாம் பாக்கணும், சிவாஜி படம், சரோஜா தேவி
1: படம்
0: பாக்கணும்லாம் நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியல.
1: பாருங்களேன்,
0: பழைய படம் பாக்கணும்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியல.
1: சொல்லுங்க, ரேடியோ அது கேப்பீங்களா சின்ன வயசுல?
0: ரேடியோ அப்ப வந்து வீட்டுல கிச்சன்ல ரேடியோ தானே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்துல இருந்து இலங்கை வானொலியில இருந்தா நமக்கு 7:30 ஸ்கூல் போகணுமா அந்த டைம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வந்து நம்ம வானொலி வந்துருச்சு, ஆல் இந்தியா ரேடியோ வந்துருச்சு, திருச்சி வருவாங்க, அங்க இது வராது. என்னோட வேலையும் பேரலாம் பார்க்கணும் அதனால கமிட்மெண்ட் நிறைய இருக்கு உங்களுக்கு அதனால ஏற்படுத்திக்கிட்டேன் இது போக நான் நிறைய சேவையை அமைப்புகள் எல்லாம் இருக்கேன் அதனால ஓடிக்கிட்டே இருக்கிறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும்
1: ரெஸ்ட் எடுக்கல
0: என்னன்னா அந்த தாய்மாமா தான் தாய்மாமா வந்து எது செஞ்சாலும் கடவுள் வந்து ஒரு நல்லதுக்கு தான் செய்வார், அதாவது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு, அந்த ஒரு வார்த்தை. அடுத்தது நம்மாழ்வாருடைய வார்த்தை தான் எனக்கு.

0: கதை வாக்கு. விதைகளை விதைத்து கொண்டே செல்கிறேன், முளைத்தால் மரம், இல்லையால் மண்ணிற்கு உரம். அடுத்தது ஃபிடல் காஸ்ட்ரோ, கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே மனிதனுக்கு தோன்றியிருக்காது.
1: சரி, கரெக்ட்.
0: அடுத்தது மகிழ்வித்து மகிழ், ஏன்னா அடுத்தவங்க முகத்துல ஒரு சிரிப்பு பார்த்தா போதும் நமக்கு. அதுக்கு வந்து நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும், அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தவங்கள நம்மளால எந்த அளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை சந்தோஷப்படுத்தணும்.
1: நம்ம அப்சர்வே பண்றது கிடையாது, அடுத்தவங்களை நிமிந்து கூட பாக்குறது இல்லையா, அவ்வளவு பிஸியா போயிட்டு இருக்கோம், ஒண்ணு மொபைல பாக்குறோம் இல்லன்னா ஏதோ ஒரு பிஸியில இருக்கோம், நம்ம நிமிந்து பாக்கணும்
0: கண்டிப்பா.
1: கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103 சாய்வு நாற்காலி, இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கே மகேஸ்வரன் சார், ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103
1: சாய்வு நாற்காலி. இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில்
0: கே மகேஸ்வரன் சார், ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர்,
1: தொடர்ந்து பேசுவோம்.
2: பாராட்டுற குணம் இல்ல, குறைஞ்சிருச்சு. பொதுவாவே வீடுகள்லயே சொல்றேன், குழந்தைங்களை பாராட்டுறது, மத்தவங்களை பாராட்டுற குணமே இல்ல. அதே மாதிரி ரேஸ் கோர்ஸ்ல இருக்கலையும் அதே மாதிரி தான். ரெண்டு பேர் சின்சியரா, அதாவது இப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா காலையில டியூட்டிக்கு வரையில எப்படி ஃபேஸ் இருக்கோ அதே மாதிரி சாயங்காலம் போல அதே மாதிரி தான் இருக்கும். ஏன் மாதிரி அவங்களும் சின்சியரா வேலை பாக்குறாங்க, பரவாயில்ல நம்ம மாதிரியே ஜெராக்ஸ் இருக்கிறாங்க
0: புரிஞ்சுட்டு
2: அவங்களெல்லாம் பாராட்டு கொடுக்கணும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவிக்கணும்னு இன்னும் என் மனசுல இருக்கு.
0: நடக்கும். நீங்க வந்து இதுல வந்து ரோல் மாடலா இருக்கீங்க. இப்ப கேக்குறவங்களுக்கும் எல்லாரும் அது இன்ஸ்பயர் ஆவாங்க சார். நீங்க சொல்றது வந்து உங்களுடைய நேர்முகத்தை எத்தனை பேர் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய செய்தி சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் யாரு?
2: எனக்கு இது வரைக்கும் ரோல் மாடல் யாருமே இல்ல.
0: வழிகாட்டி மாமாதான்,
2: மாமா தான் வழிகாட்டி. மிஸ்ஸஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க.
0: ஒரு குருன்னு யார சொல்வீங்க? அதுவும் தாய் மாமா தான்.
2: குரு தான், எல்லாமே தாய் மாமா தான். அம்மா அப்பா குரு எல்லாமே தாய் மாமா தான். சொன்ன ஒரே வார்த்தை தான், நீ நல்லது செய்ய நல்லது நடக்கும். உனக்கு எதுவுமே கெடுதல் இல்ல. ஒரு கஷ்டம் வருதுனாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உன்னை வந்து தங்கத்தையே உரசி தானே பாக்குறாங்க, புடம் போட்டாதான் தங்கம் கிடைக்கும். அது மாதிரி உனக்கு கஷ்டம் வருதுன்னா ஏதோ ஒரு காரணம். ஊட்டி டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க, போய் கேட்டேன். ஏன்னா நான் வந்து மெட்ராஸ்லயே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஊட்டியிலேயே ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இது டெட் எண்டு, வெயில் அதிகம், அது மழை குளிர் அதிகம் அப்படின்னு. ஆனா அது ரெண்டு இடத்துலயும் ஒர்க் பண்றதுக்கு இந்த கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு.
0: அதான் நீங்க எல்லா ஊரும் பாத்துட்டீங்களா?
2: கண்டிப்பா மேக்சிமம் பாத்துட்டேன். ஆனா எல்லாமே சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். நிறைய மனிதர்களை சந்திச்சேன், நிறைய அனுபவங்கள் கிடைச்சு இப்ப வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா.

0: என்னைக்குமே.
1: நீங்க வந்து புத்தகமா போடலாம்னு நினைக்கிறேன் சார், உங்க அனுபவத்தை இந்த ட்ரான்ஸ்ஃபர் மட்டுமே ஒரு புக்கா போடலாம். எப்படிதான் போயிட்டு அதுவும் சிரிச்சுக்கிட்டே வர சொல்றீங்க அதெல்லாம்.
0: கலெக்டர் நேம் மறந்துருச்சு. காது கேளாதவர் வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்தாங்க கோயம்புத்தூர்ல தான். ஒரு 20 பேர் இருக்கும். எப்பயுமே அவங்க தனியா வரமாட்டாங்க, வந்தா 5 பேர் 10 பேர் டீமா தான் வருவாங்க. ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் அவர் தான் கூட்டிகிட்டு வருவாரு. 15வது விண்ணப்பம்னு மேல போட்டு ரெட்டிங்ல அட்டன் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப கலெக்டர் வந்து கொடுத்து இது என்ன பண்ண முடியுமா, பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னாரு. அப்புறம் அவங்கள என்ன சொன்னேன், நான் 3 மணி கீழே வெயிட் பண்ணுங்க, நான் கிரீன் ஸ்டே முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு திரும்ப அவங்கள என்ன சொன்னேன், உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க, ஒரே நாளில் வர வேணா 2 பேட்சாக வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டு அவங்க ரெக்கார்டை ஃபுல்லாக சிஸ்டத்தில் கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணிட்டேன். அட்ரஸ் மாறுறது, அட்ரஸ் என்ன கரெக்டாக இருக்குது, கம்யூனிட்டி இருக்கா, குவாலிஃபிகேஷன் இருக்கா, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஆட் ஆயிருக்கா, எல்லாமே பணக்காக பண்ணிவிட்டு. அப்போ ஒரு அலுவலர் இருந்தார், இது ரிட்டையர்டு. அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணும் சார், 20 பேத்துக்கு மேலே வந்திருக்காங்க சார். உடனே அவர் என்ன சொல்கிறார், நம்மகிட்ட வந்தவங்க 20 பேர் தான், அது இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. உடனே அவங்கள கூப்பிட்டு உங்களதில் யாரெல்லாம் டெஃபண்டம் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் வந்து சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணிக்க சொல்லுங்கப்பா, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னாரு.
1: அவரும் ஒரு பணி சொன்னார், வாலண்டியர்
0: எடுத்துக்கிட்டோமே, பாதி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்து ரெடி பண்ணவொடனே உங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும் சார், அப்பப்போ நானும் அவரும் பேசிக்குவோம். நான் அப்போ செய்ய முடியாது, எனக்கு ஐடியா தான் கொடுக்க முடியும். செயல்படுற இடத்துல அவர் இருந்தார். அப்புறம் உடனே பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு வணிக வரித்துறை அலுவலகத்தில் ஒரு நிறைய அலுவல உதவியாளர் பணியிடம்லாம் வந்துச்சு. அப்போ சார் இதில் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டுலாமே, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்போ நானும் ஏடியும் போய் அவரை பார்த்தேன். ரெண்டு பேருமே போய் அவர் போய் ரிக்வஸ்ட் பண்ணோம், மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி டெஃபண்டமும் இருக்கிறாங்க, ஒரு 10 பேத்துக்காவது வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும் சார், நிறைய பேர் எடுக்கிறீங்கன்னா காது கேட்காது எப்படி அட்டன் பண்ணுவான் அப்படின்னாரு. சார் எல்லாமே +2 படித்தவங்க இருக்காங்க, 10th படித்தவங்க இருக்காங்க, டிகிரி படித்தவங்களும் இருக்கிறாங்க, உங்களுக்கு யார் தோதா இருக்காங்களோ அவங்கள எடுத்துக்கணும், யார் எடுக்கணும்னு நாங்கள் சொல்ல, அனுப்புறவங்கள உங்களுக்கு தகுதியான எடுத்துக்கணும், வேற என்ன வேலைனாலும் கொடுங்க, சிஸ்டம் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, தைக்கிறவங்க ஆள் இருக்காங்க, அடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு, எழுதுறதுக்கு ஆள் இருக்கு, எது வேணாலும் எடுத்துக்கங்க, பெல் அடிச்சா அட்டன் பண்றவங்க சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுக்கங்க சொல்லிட்டு வந்து பொறுமையா கேட்டார். கேட்டு நல்லா ஒரு கவனிச்சுட்டு 5 பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. அதை என்னால மறக்கவே முடியாது. அத்தனை பேர் வந்து ஆபீஸ்க்கு வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு நீங்க ரோட்ல பார்த்தா வணக்கம் சொல்லுவாங்க, சைன் லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க, அது என்னால மறக்கவே முடியாது. இது எல்லாத்துக்குமே உறுதுணையா இருந்தது முன்னாள் துணை இயக்குனர் இருக்காரு, அவரு தான் எனக்கு இங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட். நான் சொல்ற மாதிரியே சொல்லுவார், அவரு வர்றவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறோமோ இல்லையா, ஒரு நல்ல வார்த்தையை நல்ல வார்த்தையை சொல்லுவோம், உண்மையை சொன்னா போதுங்க, நம்ம செய்வோம், அதை செய்வோம் போது வேலை கொடுக்குறோமோ இல்லையா நல்ல தன்மையான பதில் சொன்னா போதுங்க. அவரு எங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல அவர் எனக்கு ரோல் மாடல், ரெண்டு பேர்த்தையும் மறக்க முடியாது எனக்கு. மேலும்
1: பாருங்க நம்மள மாதிரியே திங்க் பண்றவங்க உலகம் இருந்துட்டா, இருந்துட்டா சொல்றேன், இப்ப உங்களுக்கு அவங்கள மாதிரியே திங்க் பண்ணவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க,
0: கண்டிப்பா
1: பணியை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க, செஞ்சு கொடுத்துட்டாங்க.
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டா மக்களுக்கு கவலையே இருக்காது இல்லையா, உலகம் வந்து ரொம்ப சுபிக்ஷமா தான் இருக்கும்.
0: இது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை வரையிலும் அடுத்தவங்களை பத்தி நம்ம புரிஞ்சிக்க முடியுது.
1: கரெக்ட். பாட்டுலாம் கேப்பீங்கல்ல,
0: பாட்டுக்கு நைட் வந்து குறைஞ்சது 5 பாட்டாவது கேட்காம நான் தூங்க மாட்டேன்.
1: சொல்லுங்க என்ன பாட்டு பிடிக்கும்.
0: அது நைட்ல வந்து எப்பயுமே கண்ணதாசன் பாடல்கள் தான் பாடுவேன். நிறைய பாடல்கள் இருக்கு, சிவாஜி பாடல்கள் இருக்கு, எல்லாமே கண்ணதாசன் பீரியட் தான், எல்லாமே
1: கண்ணதாசன்
0: அந்த காலத்து பாடல்கள் மட்டும் தான் கேட்பேன். மனைவிக்கு அதுதான் பிடிக்கும். இரவுல ஒரு 1/2 மணி நேரம் பாட்டை போட்டுருவேன், பாட்டை கேட்டு அவங்க தூங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் பாட்டை கேட்டு என்னோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான். பழைய பாடல்கள் கேட்காம ஒரு நாள் கூட முடியாது.
1: வெரி நைஸ் சார். சரி, அப்ப அந்த படங்களையும் கொஞ்சம் பாருங்க. டைம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து சாமி படம் தான் உங்க வீட்டுல கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் மூவி, ஒரு த்ரில்லர் மூவிக்கெல்லாம் போனோம்னு ஆசை இருந்தது
0: இருக்கு. எஸ்எஸ்க்கு வந்து சினிமா பிடிக்காது, சண்டை படம் எல்லாம் பிடிக்காதனால திருமணத்துக்கு அப்புறம் நான் மேக்சிமம் ரொம்ப கம்மியா தான், அது பையன் கம்பல்சன்ல சென்டிமெண்ட் படம் ஒண்ணு வந்துச்சு,
1: கடைக்குட்டி
0: சிங்கம்,
1: அதை பார்த்தீங்க,
0: அது பார்த்தோம், உண்மையாலுமே அழுதுட்டு தான் வெளியே வந்தேன். அப்புறம் தாய் கிழவி, பையன் ரொம்ப கம்பல் பண்ணி மலர்ந்து மலராத பாட்டெல்லாம் கேட்டனா இப்பவும் அழுதுருவேன் நானு. அதான் வீட்டுல பாட்ட கேட்டேன்னா என் கண்ணை பாப்பாங்க, என்ன அழுதுட்டீங்களா அப்படிம்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த ஒரு தாக்கம் இருக்கு.
1: சரி, உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கே, உங்க சிஸ்டர்ஸ் நினைச்சுதான் நீங்க ஃபீல்
0: கண்டிப்பா
1: அவங்களுக்கு அந்த ஃபீல்
0: கண்டிப்பா அடிக்கடி பேசுவாங்க, வார வாரம் பேசுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு இன்னொரு மறந்துட்டு பாருங்க, தங்கை வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் PA2 கலெக்டர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன் நான். அப்போ அவங்க பையன் வந்து பேசினாப்புல, எங்கள் அம்மா வந்து வேலையில் இருந்ததுக்கு காரணம் வந்து என்னோட தாய் மாமா.
1: நீங்கள் உங்கள் தாய் மாமாவை சொல்கிற மாதிரி
0: அவர் வந்து உருவாகிறது காரணம் அவரோட தாய் மாமா, எங்கள் அம்மா இருக்கிறது காரணம் என்னோட தாய் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இதை சொன்னார். அதை சொல்லிட்டு சொன்னார், அதை எங்கள் சிஸ்டர் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க மறக்க மாட்டாங்க, ஏன்னா நான் இல்லைனா அவங்க இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி முக்கியமான ஒரு தகவலையும் இதில் சொல்ல விரும்புகிறேன். தாய் மாமன்ங்கிறது என்னன்னா, நம்மளுடைய அக்கா தங்கை உறவுகளில் வந்து கூட பிறந்தவங்க. மாமா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, வேதவாக்கு மாதிரி, நம்ம சிஸ்டர்ஸ் அக்கா தங்கைகள் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நிறைய பேர் வந்து இன்னைக்கு உணராம இருக்கிறாங்க, அதில் அக்கா தங்கைகளுடைய சண்டை போட்டு சொத்துனால தனியா இருக்கிறாங்க, அதில் நிறைய இடர்பாடுகள் இருக்கு. அதே மாதிரி பொங்கலுக்கு வந்து சீர்

0: தேனுங்கிறது அந்த காலத்திலே மாமா சொல்லி வச்சாரு. அதனால அப்பா இருக்கையிலேயே நான் வந்து வருஷத்துக்கு 25 ரூபா பொங்கலுக்கு அப்ப மணி ஆர்டர்ல அனுப்புறேன், அக்காவுக்கு 25 ரூபா, தங்கச்சிக்கு 25 ரூபா அனுப்பிச்சுறேன். மணி ஆர்டர்ல ஏன் அனுப்புறேன்னா காசு கையில கூட கொடுக்கலாம், மணி ஆர்டர்ல அனுப்பினவன கையெழுத்து போட்டு வாங்குவாங்க தெரியுங்களா, அதை அப்படியே சேர்த்து வச்சிருந்தேன் நான் ஃபுல்லா. அதுக்கப்புறம் தான் இப்ப மணி ஆர்டர்லாம் குறைஞ்சி வரவும் இப்ப நான் ஜிபேல அனுப்பிச்சுட்டு அதுல ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். அது வந்து 25ல இருந்து அப்படியே சேர்த்து சேர்த்து வந்து இப்ப 1000 ரூபாயில வந்து நிக்குது. இன்னமும் கொடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா பசங்கிட்டையும் சொல்லியிருக்கேன்
1: கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க
0: 1000 ரூபாய் ஆளுக்கு 1000 ரூபாய், அதை வந்து நிறுத்த மாட்டேன், ஏன்னா அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும்.
1: சார் நான் ரியல் பாசமலர் இப்ப பாக்குறேன், ரொம்ப டச்சிங்கா இருக்கு நீங்க சொல்றது. நான் ஃபர்ஸ்ட் ஜாலியா தான் ஆரம்பிச்சேன், ஆனா நீங்க சொல்லும்போது எமோஷனலா ஃபீல் பண்ணியும் சொல்றீங்க, எனக்கே வந்து பாருங்க எமோஷனலா இருக்கு.
0: கண்டிப்பா, ஏன்னா நிறைய பேர் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்களா, அதாவது உடன்பிறவா சகோதரிகள். இப்ப பார்த்தாவே அண்ணான்னு சொன்னா உடனே வீட்டுல வந்து சொன்ன புதுசா ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கு அப்படிமே. சேலத்துல கூட அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மாமா அட்மிட் ஆயிருந்தாங்க, ஹோட்டல்ல போய் பேசிட்டு இருக்கல, அந்த ஹோட்டல் ஓனர் உரிமையாளர் அண்ணானாங்க, அப்ப நான் சொன்னேன் புது தங்கச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப அதுல நிறைய பேத்துக்கு நான் தாய் மாமன் சீரே செஞ்சிருக்கேன் நான், என் மனைவி
1: ஒத்துழைப்பு.
0: கண்டிப்பா
1: சரிங்க சார், நீங்க இங்க வந்திருக்கீங்க, ஆல் இண்டியா ரேடியோக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசைப்படல நீங்க, பட் ஏதோ ஒரு டைம்ல நீங்க வந்து பேசணும்னு இருக்கு பாருங்களேன்.
0: கண்டிப்பா, அது நான் நேத்து வரைக்கும் கூட எதிர்பார்க்கல நான், அது கூட சொல்ல ஒருத்தர் சொல்ல இல்லை, நான் அதெல்லாம் வேணாங்க நமக்கு எதுக்குங்க அப்படின்னு. பட் கடவுள் வந்து மனம் திறந்து பேசுறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காரு, இல்லைன்னா எங்க மாமாவுக்கு நன்றி சொல்லியிருக்க முடியாது. நான் கடந்து வந்த பாதையில் சந்தித்த மனிதர்கள், என்னை சிந்திக்க வைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதை நான் புத்தகமா எழுதணும்னு நினைச்சிருந்தேன், அதுல ஒரு ரெண்டு பக்கம் தான் இப்ப கொடுத்துருக்கேன் உங்களுக்கு.
1: ஆமா எனக்கு புரியுது, ஏன்னா அதை ஒரு நச்சல்ல தான் நம்ம சொல்ல முடியும், முழுக்க வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா புத்தகமா எழுதினீங்கன்னா அது வந்து வழிகாட்டலா இருக்கும் இல்லையா, அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டலா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார், உங்ககிட்ட பேசினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னுடைய வீட்டுக்கு நான் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது, அப்படிதான் ஒரு ரவுண்ட் அபவுட் போயிட்டு நம்ம நம்மளோட லைஃப திரும்பி பாக்குற மாதிரி. நான் உங்களை கூட்டிட்டு போன இடங்கள்லாம் எனக்கு பரிச்சயமான இடங்கள் தான், அதனால எனக்கும் அந்த ஒரு கனெக்ட் இருந்தது எனக்கு அந்த ஊருங்கிறதுனால. நான் சொன்னேன் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கேயுமே அந்த சவாலான சூழ்நிலை இருக்கும் தான்,
0: கண்டிப்பா.
1: அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோங்கிறது உங்க லைஃப் வந்து ஒரு பாடம் இல்லையா.
0: கண்டிப்பா,
1: நல்ல மனிதர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க,
0: நல்ல மனிதர்கள் கண்டிப்பா கடவுள் வந்து யாரோ ஒருத்தர் அறிமுகப்படுத்துவாங்க நமக்கு சப்போர்ட்.
1: நன்றி சார், தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த இன்டர்வியூ சொல்லுங்க.
0: கண்டிப்பா, நான் வந்து ஒரு டைம் மெஷின் சொல்லுவாங்கல்ல, அதுல அப்படியே பின்னாடி போயிட்டு 77 தொடங்கி அப்படியே இங்க வந்து சேர்ந்துட்டேன். ரொம்ப நிறைவா இருந்துச்சு எனக்கு, ஏன்னா பேசணும்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், ஆனா போதும்னா கொஞ்ச நேரம் பேசணும்னா அழுதுருவேன் நான்.
1: ஆமா, ஏன்னா நீங்க ரொம்ப எமோஷனல் பேர் வழி நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: கண்டிப்பா,
1: எல்லாத்துக்கும் சிஸ்டரை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது, மாமா பத்தி சொல்லும் போது வருது, உங்களுக்கு உதவி செய்த பலரை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப எமோஷன்.
0: நிறைய விடுபட்டு இருக்கலாம், நன்றி.
1: அதாவது இந்த மாதிரி ஆக்டிவ் பர்சனை பார்க்கும் போது இது சாய்வு நாற்காலியே இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க பாருங்க ரெஸ்டே ஒரு ஹெல்ப் பண்றீங்க, ஆனா அது பெரிய விருட்சமா வளரப்போகுது. சின்ன ஹெல்ப் நம்ம சொல்லக்கூடாது, அது நம்ம சொல்லும் போது
0: நமக்கு பெருசா தெரியுது, அவ்வளவுதான்.
1: தேங்க் யூ சோ மச் சார்.
0: உங்களுக்கும் நன்றி, இது ஒரு வாய்ப்பு வழங்கியதுக்கு. ஆல் இந்தியா ரேடியோவுக்கும் பேட்டி கண்டதற்கு நன்றி.
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: கே மகேஸ்வரன் சார், ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர்,
2: நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

குட் ஆஃப்டர்நூன் நேர்கள். இனியவிருக்குமே இந்த நிகழ்ச்சி வசந்தே இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு நம்ம தோழிகள் வந்து பங்கு பெறலாம் இந்த ஹலோ தோழி நிகழ்ச்சியில். எப்படி அப்படின்னா 9585800103 இந்த வாட்ஸ்அப் எண் வழியாக, அல்லது 04222312103 அல்லது 2317046 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பங்கு பெறலாம். சரி, பங்கு பெறலாம், என்ன கேள்வி கேட்க போகிறீங்க, என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது. உங்களோட சின்ன வயசில் இருந்த உங்களை நீங்களே சந்தித்தா என்ன அறிவுரை கொடுத்துக்குவீங்க அப்படிங்கிறதா. அதாவது உங்கள் இளைய வயதில் இருந்த உங்களையே இன்று சந்தித்தால் என்ன அறிவுரை கொடுப்பீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் கூட ஆர்ச்சி ரேவதி பிரியா.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். 12:07 ஆச்சு. ஹலோ தோழி, நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு நேயர் பங்கெடுக்க காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் சுஷ்மி பேசுறேன். வசந்த இல்லம் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, உங்க வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுங்கம்மா, ஏன்னா நீங்க ரொம்ப லோவா கேக்குது.
1: இத கேக்குதுங்களா?
0: கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க.
1: சின்ன வயசுல இருக்கிற, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது

0: எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சின்ன வயசு தருணத்துல நான் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் அப்படியே ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ஹக் பண்ணி என்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். என்னோட இது எனக்கே நான் பண்ணிக்கிறேன். அப்புறம் அட்ரஸ் எல்லாம் பண்ண
1: மாட்டேன்.
0: இந்த லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சின்ன வயசு லைஃப்ல. இப்ப வந்து நிறைய விஷயங்கள்ல லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாம் மீட் பண்ணி ரொம்ப அடி வாங்கி ஒரு பக்குவப்பட்ட ஜென் நிலைக்கு
1: வந்துட்டேன்.
0: அப்ப இருந்த அந்த பர்சனை சந்திக்கும் போது எந்த கவலையும் இல்லாத ரொம்ப செரிஷான ஒரு நல்ல ஒரு ஒரு லவபிளான லைஃப ஒரு சந்தோஷகரமான ஜாலியான ஒரு உற்சாகமான வாழ்க்கைய அந்த தருணத்துல வாழ்ந்ததுனால இப்ப இருக்கிற மாதிரியே அந்த வயசுல நான் இருந்த அந்த இது எனக்கு திருப்பி இப்ப கிடைக்கணும்னா அவங்க கிட்ட தான் நான் வந்து
1: சூப்பர். ரொம்ப அழகா ரசிச்சு இந்த கேள்வியை வந்து நீங்க ரொம்ப ஆழமா எடுத்துக்கிட்டு பதில் சொன்னீங்க. பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நன்றி.
0: தேங்க்யூங்க. நன்றி.

0: கார்த்திக் மற்றும் சுசித்ரா பாடின பாட்டு வைரமுத்துவின் வரிகள் தமனோட இசையில கேட்டோம்.
1: ஏனமுனே இப்படி கிலோ கணக்குல சக்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது? நம்ம கோயம்புத்தூர் ஜரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாங்குள்ள 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், வெமன்ஸ்டிக் அருகில், கோவை. செல் 7340707734.
0: ராஜாமணி சொல்லிருக்காங்க, இளைய வயதில் இருந்த என்னையே நான் பார்க்க நேர்ந்தால் உன்னை போலவே இப்படியே இருந்திருக்கலாம். ஏனென்றால் எத்தனையோ நிகழ்வுகள், அதை ஒவ்வொன்றையும் சந்தித்து ஜெயிக்கும் போதே இள வயதில் இருந்திருக்கலாம் என சொல்லுவேன். இன்னும் ஒன்று சொல்லுவேன், கோவை ரெயின்போ பண்பலை கேட்டு நீ பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வா, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. நம்ம எஃப்எம் ரெயின்போவை ஒவ்வொருத்தங்களும் இப்படி ரசிச்சு கேட்கறத பார்க்கும்போது வா நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நேயர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த வாழ்க்கை முறை தான், இந்த வாழ்க்கை வந்து ஒரு முறை தான், ஒரு பாதை தான், திரும்பி வரவும் முடியாது. ஆனால் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பொறுமையுடனும் அறிவுடனும் செயல்படணும். ஒரு பாதையை தேர்வு செய்துவிட்டால் முடிவை மாற்றக்கூடாது. அதில் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு செல். வெற்றியோ தோல்வியோ அது உன்னுடைய முடிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க ஒரு நேயர். ஆனால் அவங்க பேர் போட மறந்துட்டாங்க. பேருக்கு அவங்களோட நம்பருக்கில் மேனகா விஜய்னு இருக்கு. ஆனால் எந்த நேயர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, உங்களோட பெயரையும் ஊரையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அவசரத்தில் வந்து உங்களோட கருத்தை சொல்லிடுறீங்க, பட் பேர் ஊரை சொல்ல மறந்துடுறீங்க. அதனால கண்டிப்பாக பேரையும் ஊரையும் சொல்லுங்கள். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, சின்ன வயசில் இருந்த உங்களையே நீங்கள் திரும்ப சந்திக்க நேர்ந்தா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, அல்லது கால் பண்ணலாம் 04222312103 அல்லது 2317046.

நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 12:22 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்களோட சின்ன வயசுல இருக்கிற

பிள்ளையை நீங்கள் சந்திச்சுக்கிட்டா நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். மறுபடியும் ஒரு நேயர் வந்து அவங்களோட அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க, பட் பேர் போட மறந்துட்டாங்க. பாலகிருஷ்ணாம்பாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பர் கீழே இருக்கு, பட் நீங்கள் கரெக்டாக பேர் போடுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்பா அன்னைக்கே ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிருந்தா ஒரு நல்ல வேலையில் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்பேன் அப்படின் இருக்காங்க. ஓகே, அடுத்ததாக வந்து மூக்கனூர் மலர்கொடி சிவகுமார் சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் பொம்மைகள் உடைஞ்சா அழுதும், இன்னைக்கு மனிதர்களோட உண்மை குணம் உடையும் போது அமைதியாகிறோம். அன்று காயங்களுக்கு அம்மா போட்ட மருந்து போதும், இன்று காயங்களுக்கு காலம் தரும் பொறுமை வேண்டும். வளர வளர மனிதர்களின் கூட்டத்தை விட மனதின் அமைதியே பெரிது என்று புரியும். இதை வந்து நான் என்னோட சின்ன வயசில் இருக்கிற என்கிட்ட நானே சொல்லிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்ததா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட திருப்பூர் மாவட்டத்திலிருந்து, பெருமாநல்லூர்லேருந்து லக்ஷ்மி கார்டன் பகுதியிலேருந்து ராஜகீதா முருகேசன், குழந்தையாகவே இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்போவே சொல்லிடுவேங்க அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு ஜெய் கிருஷ்ணாபுரம் சஹானா ஆதிரன் நெபுலா யோகவர்ஷினி இவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நேயர்கள் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வசந்தையிலும் ஹலோ தோழி.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. நேரம் 12:29. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வசந்த இல்லத்தில். ஹலோ தோழி, இன்றைக்கி வந்து உங்களோட சின்ன வயசில் இருக்கிறவங்களையே நீங்கள் சந்திச்சுக்கிட்டா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அட்வைஸ் தானுங்க நிறைய இருக்குதுங்க, ஆனால் எதை சொல்கிறதுன்னு தானுங்க யோசனை பண்ணிகிட்ருக்கேன். யோசிச்சு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கனா காலம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. தமிழரசி பரமசிவன் நெருப்பெரிச்சல் பகுதியிலிருந்து படிச்சிருந்தா நல்ல வேலைக்கு போயிருக்கலான்னு கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சிவபாகியம் ராமசாமி காமநாயக்கன் பாளையத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் உங்களோட சின்ன வயசில் இருக்கிறவங்களையே சந்திச்சுக்கிட்டா கண்டிப்பாக என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கோங்க. 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பர்லையும், 04222312103 அல்லது 23170406 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரில்

0: பையா படத்துல இருந்து நாமத்துக்குமார் வரிகள்ல ஹரிச்சரன் பண்ண பாட்டு யுவன் சங்கர் ராஜா இசையில கேட்டும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லத்துல ஹலோ தோழி.
1: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
0: வசந்த் இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இணைப்புல இணையும் நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விஜயலட்சுமி மேடம், திருப்பூர்ல இருந்து.
0: ஓகேமா, நீங்க இன்னைக்கான தலைப்பு பத்தி என்ன சொல்ல போறீங்க?
2: சின்ன வயசுல எல்லாம் ஒண்ணு அனுபவிக்கல மேடம்.
0: சரிங்க.
2: பட்டிக்காட்டுல இருந்தங்க.
0: சரிங்க.
2: டவுனுக்கு வந்துதான் இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு நான் கண்டிப்பேன் மேடம்.
0: சரி, அத வந்து உங்களோட சின்ன வயசுல இருக்க உங்களுக்கே நீங்க அட்வைஸா கொடுத்துக்குவீங்க.
2: ஆமாங்க.
0: ஓகே, அழைப்புல இணைஞ்சதுக்கு நன்றி.
2: தெரியாது, ஒண்ணு போய் வர கையெழுத்தெல்லாம் போட தெரியாது, படிப்பு இல்லீங்க.
0: சரிங்க.
2: இங்க வந்ததே எங்க பொண்ணுகெல்லாம் சொல்லி கொடுத்து நான் பழகிட்டேன் மேடம் எல்லாம்.
0: சரி, ஓகேம்மா, இணைப்புல இணைஞ்சதுக்கு நன்றி.
2: நன்றி.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா, அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜூ, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சத்யேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1 கோடி

25 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908ஆம் ஆண்டு இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான

0: என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908 இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014 மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேர் ஜோதி, நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இந்த பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்துருக்கேன். 436 கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன். அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 உயிரிழந்தனர். புனேயிலிருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தனந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் மாநிலையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம்

கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர்க்கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் சிஏஎஸ்எஃப் அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி FC1 அணியையும் மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழியில் வந்து இன்னைக்கு நிறைய நேயர்கள் பங்கெடுத்துட்டாங்க. அதாவது உங்கள் சின்ன வயசில் உங்களையே நீங்கள் சந்திச்சுக்கிட்டா வந்து என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா. நிறைய நேயர்கள் வந்து அப்படியே நியூஸ் போகும்போது வந்து அனுப்பிச்சிட்ருக்கீங்க. சரி, டக் டக்குன்னு சொல்லிடுறேன். கீதா வரதராஜ் சண்முகநகர்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, சின்ன வயசில் எதை பற்றியுமே யோசிக்காமல் எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பேங்க. அதே மாதிரி நீ இப்போவும் வேறு யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்காது. நீ இப்போ இருக்கிற மாதிரியே பெருசானதுக்கப்புறமும் வேறு எதுவுமே நிரந்தர கிடையாது, அதனால் ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேங்கிறாங்க. அடுத்ததான் அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், அட்வைஸ் பண்ண மாட்டேங்க ஏன்னா நானே கேட்க மாட்டேன்ல, அதனால நான் அட்வைஸ் எனக்கு பண்ணிக்கவே மாட்டேங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸோட தான் நல்லா கேட்டு படிச்சிருக்கணும். ரெண்டாவது ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பாட்டி கிட்ட ஒரு ரூபாய்க்கு மிட்டாயின் கடன் வாங்கினல, அதை கண்டிப்பாக கொடுத்துடணும், நீ வாங்க போற அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவினாஷி பிரபு தேவி ஸ்ரீ சாய் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நீயாவே இரு, இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி பத்மாவதி சரவணப்பட்டியிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் படிச்சாச்சு. நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய நேயர்கள் பங்கு பெற நிகழ்ச்சிகள் இருக்கு, கண்டிப்பா அதுலயும் பங்கு பெறுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவில இடம்பெற போற நிகழ்ச்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கிராமப்புற தொழில்கள், கொத்துமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். அடுத்ததா 3:30 க்கு

NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்ததா 5-2 சித்திர செவ்வானத்தில் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி கேட்கலாம். அடுத்ததா 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரி எரிபொருள்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையின் துணை பேராசிரியர் முனைவர் எஸ்கே ராஜ்கிஷோர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இந்த மாதிரி நிறைய நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு நம்ம FM Rainbow 103 கோவையில். கேட்டு பயனடைங்க.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் ஆஃப்டர்நூன், இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. உங்க கூட விளையாடப்படுறாச்சு ரேவதி பிரியா. இன்னைக்கு என்ன கேம் ஷோ அப்படின்னா, நான் வந்து ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூ கொடுப்பேன். அதாவது இப்போ ஒரு மொபைலோ ஒரு பென்சிலோ ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று அதுவே உங்ககிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூ கொடுக்குற மாதிரி வந்து நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். அது என்ன பொருள் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் வாட்ஸ்அப் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய காலர்கள் வந்து பங்கெடுத்துக்கும் போது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422321213 அல்லது 2317046. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, ஒரு நேர் லைனில் வராங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? விஜயகுமார். ஓகே, நீங்கள் கேமுக்கு ரெடிங்களா? ஓகே, நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் பெரும்பாலும் யாருக்கும் என்ன நினைவே வராது. ஆனால் வெளியே போகும்போது அப்படியே வானத்தை பார்த்துட்டு என்ன தேடுவாங்க. நான் யாரு? ஓகே, சூப்பர், பங்கெடுத்துக்கிறதுக்கு நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், விஜயகுமார் வரதராஜபுரம் மேடம்.
1: ஓகே, உங்களுக்கு கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க மேடம், கேளுங்க.
1: எனக்கு முகம் இருக்கு ஆனா உணர்ச்சி இல்ல, எனக்கு கை இருக்கு ஆனா நான் எதையும் தூக்க மாட்டேன். நான் யாரு? எனக்கு முகம் இருக்கு ஆனா நான் எந்த உணர்ச்சியும் காட்ட மாட்டேன். எனக்கு கை இருக்கு ஆனா நான் எதையும் தூக்க மாட்டேன். நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஆனா எங்கேயும் போக மாட்டேன். இல்லைங்க, தவறு. அடுத்த நேயர், வணக்கம்.
3: தென்பொன்முடி சுரேஷ்குமாருங்க.
1: ஓகே, உங்களுக்கு கேள்வி கேட்கலாங்களா?
3: கடிகாரம்.
1: சூப்பர், பங்கெடுத்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா யாரெல்லாம் பங்கெடுத்துக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலுக்கு அப்புறமா. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் கேம் ஷோ.

0: லஞ்ச் டைம் கேம் ஷோல இணைஞ்சிருக்கும் நேயர்கள் வந்து அப்படியே உற்சாகமா பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? நான் யாரையும் அழைக்க மாட்டேன், ஆனா எல்லாரும் என்ன தேடி வருவாங்க. என்கிட்ட பேசலாம், ஆனா நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க சிரிச்சா நானும் சிரிப்பேன். நான் யாரு? வணக்கம், யார் பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. ஓகே, அந்த நேயரோட லைன் கட் ஆயிருச்சு. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், லட்சுமி, ஜெயலட்சுமி.
0: ஓகே, நான் கேள்வி கேட்கலாங்களா ஜெயலட்சுமி?
2: கேட்கலாங்க.
0: நான் யாரையும் கூப்பிட மாட்டேன், எல்லாரும் என்னை தேடி வருவாங்க. என்கிட்ட பேசலாம், ஆனா நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க சிரிச்சா நானும் சிரிப்பேன், நீங்க கோவப்பட்டா நானும் கோவப்படுவேன்.
2: முகம் பார்க்கும் கண்ணாடி.
0: சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மூக்கனூர் சிவகுமாருங்க.
0: சொல்லுங்க சிவகுமார், அடுத்த கேள்வி கேட்டலாங்களா? நான் அமைதியா இருக்கும்போது யாருக்கும் என்கிட்ட வேலையே இருக்காது, ஆனா என்ன கையில எடுத்த உடனே அப்படியே ஒரு கதையே ஸ்டார்ட் ஆயிரும். நான் யாரு?
3: ரேடியோங்க.
0: இல்ல, அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி, மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம், யார் பேசுறீங்க?
4: கணேஷ், சிறுமுகையில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கும். கணேஷ், உங்களுக்கு கேள்வி கேட்கலாங்களா?
4: கேளுங்க.
0: நான் அமைதியா இருக்கும் போதே யாருக்கும் என்கிட்ட வேலை இருக்காது, ஆனா என்ன கையில எடுத்து

0: ஓகே, நம்ம கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்த நேயர் வந்து இணையறாங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கான கேள்வி கேட்டுருலாங்களா? நான் ஒரே இடத்துல இருப்பேன், ஆனா எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு கை இருக்கு, ஆனா அந்த கை யாரையுமே தொடாது. நான் ஒரே இடத்துல இருப்பேன், எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு கை இருக்கு, ஆனா அந்த கையை வச்சு நான் அதையே எடுக்க மாட்டேன், யாரையும் தொட மாட்டேன்.
1: நான்
0: ஒரே இடத்துல இருப்பேன், ஆனா எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு கை இருக்கு, அந்த கை யாரையும் தொடாது, எந்த வேலையும் செய்யாது. ஐ மீன், அந்த கையை வச்சு எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், சுத்திட்டே இருப்பேன், வேலை செஞ்சுட்டே இருப்பேன். யாரு? ஓகே, டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கேள்வி கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குது போல இருக்கு, ஆனால் ரொம்ப ஈஸியான கேள்வி. யார் பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க லஞ்ச் டைம்.

0: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையே விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 734-07-07-734.
1: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு வந்து நிறைய நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டு சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இணைப்புல இணையரா அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோணமலை ஆனந்தன் மேடம்.
1: கோணமலை ஆனந்தன், ஓகே. உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
2: அன்னக்கை.
1: இல்ல, தவறான பதில். ஓகே, பங்கெடுத்துக்கிறதுக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். மனவைக்கா சந்திரசேகர்.
1: ஓகே சந்திரசேகர், கேள்வி கேட்டீங்களா? எனக்கு கைகள் இருக்கு, ஆனா அந்த கைகள் யாரையுமே தொடாது. ஐயோ, இவ்வளவு கஷ்டமா இந்த கேள்வி? டக்குன்னு ஆன்சர் பண்ணிரலாம். நிறைய நேயர்கள் வந்து அப்படி தவறி தவறி போயிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க,
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அடுத்த நேயர் வணக்கம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சிவகணேஷ். என்னோட மதிப்பு புரியும். சம்மர்ல தான் ரொம்ப தேடுவீங்க. எனக்கு கைகள் இருக்கு, அந்த கைகள் யாரையும் தொடாது. நான் ஒரே இடத்துல இருப்பேன், நான் எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சம்மர்ல என்ன அதிகமா தேடுவாங்க? நான் யார்? இல்ல, நீங்க முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: மகாலிங்கம்.
1: ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஃபேனுங்களா?
1: சூப்பர், நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி வந்து கேட்கலாம், ஆனா நேயர்கள் வந்து அப்படியே அவசரத்துல கூப்பிட்டுறீங்க. ஒரு நேயர் கூப்பிட்டுட்டீங்கன்னா அடுத்த நேருக்கு கண்டிப்பா வழி விடுங்க, ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து ஆசையா காத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, கட் ஆயிடுச்சு. இப்ப கேள்வியும் கேட்கலாம். வணக்கம். ஓகே, நேயர்கள் வந்து அப்படியே வரிசையாக கட் ஆகிட்டே இருக்கு, காலும் வந்துட்டே இருக்கு, ஆனால் நிறைய டிராஃபிக்காக இருக்கு. உங்களுக்கு நான் ஒரு கேள்வி சொல்லிடுறேன், அடுத்ததான் நீங்கள் கால் பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.

0: எனக்கு வந்து வயிறு இருக்குது, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். கழுத்து இருக்குது, ஆனால் தலை இல்லை. எனக்குள்ள வந்து நான் சில நேரம் காலியாக இருப்பேன், என்னை நிரப்பியும் வச்சுருப்பாங்க. என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறதா வந்து கேள்வி. நேர் வராங்களான்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: உடுமலையிலிருந்து கோபாலகிருஷ்ணன்.
0: ஓகே, உங்களுக்கு கேள்வி கேட்டுடலாங்களா? வணக்கம், யாருங்க இருந்து
2: பேசுறீங்க?
0: எனக்கு வயிறு இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு கழுத்து இருக்கு, ஆனா தலை இல்ல. நான் சில நேரம் காலியா இருப்பேன், சில நேரம் நான் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் யாரு? கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க தான் காலையில வந்து எல்லாருக்கும் பேக் பண்ணுவீங்க. ஓகே, நாலுமே க்ளூ தாங்க. எனக்கு வயிறு இருக்கு, நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு கழுத்து இருக்கு, தலை இல்லை. இது சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ஓகே, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சிலேந்திர மேடம். அடுப்பு, அடுப்பு, சிலேந்திர.
0: இல்லைங்க, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இனி அடுத்த நேயர் யார் சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலுக்கு அப்புறமா.

0: லஞ்ச் டைம் கேட்டுட்ருக்கீங்க. 1:24 நேயர்கள் வந்து அப்படியே பங்கெடுத்துக்கிட்டு நம்ம கேட்குற கேள்விக்கு அப்படியே டக் டக் டக் டக்குன்னு பதில் சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, நம்ம கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிற அடுத்த நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கணேஷ் வானியர் வீதி.
0: ஓகே, கேள்வி கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன்.
0: ஓகே, பதில் என்னங்க?
1: உடம்பு.
0: இதுவும் ஒரு வகையில் சரிதான். ஓகே, நான் வந்து எதிர்பார்த்த பதில் என்ன அப்படின்னா பாட்டில், வாட்டர் பாட்டில். இது வந்து என்னென்னா கழுத்து இருக்குது, வயிறு இருக்குது அப்படின்னு சொன்னனால, ஆனால் குடமும் சரியான பதில் தான். ஓகே, அடுத்த நேயருக்கான கேள்வி கேட்கலாம். வணக்கம். ஓகே, அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். ஓகே கணேஷ், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? நான் வந்து என்னை பார்க்கும்போது சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், என்கிட்ட நிறைய நம்பர்ஸ் இருக்கும், சிலருக்கு என்னை பார்த்தா பயமாக இருக்கும், என்கிட்ட வந்து நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், மெதுவாக குறைஞ்சிட்டே போகும். நான் யார்? என்ன பார்க்கும்போது சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சிலருக்கு பயமாக இருக்கும், என்கிட்ட நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அதே மாதிரி என்னோட இன்னொரு வெர்ஷன்ல பக்கங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும். இல்லை, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே கோகிலா, கேள்வி கேட்டீங்களா?
2: தந்தி.
0: இல்லைங்க, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கேள்வி கேட்டீங்களா? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, கேள்வி கேட்டீங்களா? ஓ சூப்பர், சரியான பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? அதுக்கு முன்னாடி ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, நான் பேசுறது எனக்கே கேக்குது. தேன்மொழி சந்திரன், உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, நான் பேசுறது எனக்கே கேக்குதுங்க.
3: ஓகே மேடம்,
0: கம்மி பண்ணிட்டீங்களா?
3: ஆ, கம்மி பண்ணிட்டேன்
0: மேம். ஓகே, உங்களுக்கான கேள்வி, நான் சின்னவன், என்னோட வேலை ரொம்ப பெருசு, நான் தனியா இருந்தேன்னா பெருசா யாருக்கும் பயன்பட மாட்டேன், ஆனா நீங்க எங்காவது வெளியே போறீங்க அப்படின்னா தான் என்னோட வேலையா ஆரம்பிக்கும். பெருசா யாருக்கும் பயன்பட மாட்டேன், நீங்க எங்காவது வெளிய போனீங்கன்னா தான் எங்களோட வேலை ஆரம்பிக்கும். வெரி குட். ஆனா பூட்டு. ஓகே, பூட்டும் சரியான பதில் தான். நான் எதிர்பார்த்த பதில் சூப்பர். ஓகே, சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி கேட்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஓகே, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: மேடம், இருகூர்ல இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சந்திரசேகர், எனக்கு நிறைய பல்ல இருக்கு, ஆனா நான் யாரையுமே கடிக்க
4: மாட்டேன்.
0: சூப்பர், அப்படியே டக்குனு கற்பூரம் மாதிரி பதில் சொல்லிட்டாரு இந்த நேயர். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, உங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, நான் வீட்ல இருந்தாலும் என்ன யாரும் பெருசா அழகா அலங்கரிக்க மாட்டாங்க, ஆனா நான் வெளியே போயிட்டேன்னா உங்க வீடே ரொம்ப அழகா இருக்கும். ஆமாங்க, உங்க வீட்டுலதான் இருப்பேங்க, ஆனா நான் இருந்தா உங்க வீடு அழகா இருக்காது, நான் வெளியே போயிட்டா உங்க வீடு ரொம்ப அழகா.

0: இருக்கும். ஓகே, கண்டுபிடிங்க, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ, லைன்ல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் உங்க வீட்டுல இருந்தா உங்க வீட்டுல ரொம்ப அழகா இருக்க மாட்டேன் ஆனா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா உங்க வீடே அழகாயிரும்.
1: பூச்செடிங்களா?
0: பூச்செடி வீட்ல இருந்தாதானே அழகா இருக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், கேள்வி கேட்டீங்களா?
2: கேட்டேன், குப்பைகள்.
0: சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த நேயர் சரியான பதில் சொல்லிட்டாங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, பேர் சொல்ல மாட்டேங்க, நான் சீக்கிரமா வந்து ஆன்சர் மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டாரு. இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு.

0: 1:36 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க லஞ்ச் டைம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் டைம் கேம் ஷோவில் நிறைய நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டு அப்படியே டக் டக்குன்னு ஆன்சர் சொல்கிறாங்க. நிறைய நேயர்கள் வந்து அப்படியே சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட வாட்ஸ்அப்பில் சரியான நேயர்கள் வந்து சரியான பதிலை வந்து நேயர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் கடம்பூர்.
0: திருநெல்வேலியில இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: என்னங்க?
0: சரி ஓகே, உங்களுக்கான பதில் சொல்லலாம், கேள்வி கேட்கலாங்களா?
1: ஆ சொல்லுங்க.
0: நான் வந்து தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்காது, எப்பவுமே என் கூட இன்னொருத்தர் இருப்பாங்க. நான் வந்து உங்களை எங்க வேணா கூட்டிட்டு போவேன், ஆனா நீங்க என்ன உங்க வீட்டுக்குள்ள கூட கூட்டிட்டு போக
1: மாட்டீங்க.
0: ஓகே, அடுத்த நேயர்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
2: ஆப்ல கேட்டுட்டு இருக்கேன் மேம், லைன் புடிச்சிட்டு
0: இருக்கேன். அப்படிங்களா, ஓகே. உங்களோட பேர் சொல்லுங்க முதல்ல.
2: சொல்லுங்க மேம்,
0: உங்களோட பேர் சொல்லுங்க. ஹேமலதா. எங்க இருந்து பேசுறீங்க ஹேமலதா? வாழ்த்துக்கள், சரியான பதில் கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள். சரியான பதில் கண்டுபிடிச்சீங்க.
2: வானொலி எப்பவுமே என் கூடவே இருக்கும், அதனால அதை தான் நான் டக்கு

0: ஞாபகம் வந்தது மேம். தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ. இந்த நேர் வந்து வானொலியை கூட எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்கிறாங்க, கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக என்ன கேள்வி அப்படின்னா, நிறைய கேள்விகள் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றொன்னா கேட்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா?
2: கேளுங்க.
1: நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன், என்னை பார்த்தாலே ஒரு சிலர் கண்ணை முடிக்குவாங்க, ஆனா நான் உங்களை காயப்படுத்தணும்னு எல்லாம் நான் நினைக்க மாட்டேன், ஆனா என்ன பார்த்தா நீங்க ரொம்ப பயப்படுவீங்க. நான் ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன். இல்லை. ஓகே, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது லஞ்ச் டைம்.

0: ஏனமுனே இப்படி கிலோ கணக்குல சர்க்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது?
1: நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, ஆறே மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாம்புல 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டிகரில், கோவை. செல் 7340707734.
2: நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். போதை பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தர்மபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்ததாக கூறினார். நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள்தான் அதிக பயன்பெறுவதாகவும் பெற்றோர் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வால் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி கிடைப்பதில்லை என்றும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தனி தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் பயிற்சி மையங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் மாணாக்கர் பயன்பெறும் வகையில் புதிய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்றும் கோரினார். தமிழக அரசின் தனி தீர்மானத்தின் மீதான இந்த வாக்கெடுப்பில் தாம் கலந்து கொள்ளாமல் வெளியேறுவதாக கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசின தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்றார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தால் ஏற்படும்

0: ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகள், ஆதரவற்றோர் முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவது குறித்தும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தனி தீர்மானத்தை வரவேற்றுள்ளன. பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். பேரவையில் இன்று இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது இது தொடர்பான உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
1: வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட அதற்கான நிர்வாக அனுமதியும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக ₹300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேட்டி சேலை ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது.
0: முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி தாவேக்கு ஆட்சிக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தாவேக்கு ஆட்சியில் உள்ள அனைத்தும் திமுக அரசின் திட்டங்களாகவே உள்ளதாக கூறினார். பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்றும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருவாயை பெருக்க பட்ஜெட்டில் திட்டங்கள் இல்லை என்று கூறிய அவர் வருவாய் மதிப்பீட்டின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பினார். காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த கேள்வி ஒன்றிற்கு 28 லட்சம் கோடி ரூபாய் மானிய நிதி இதுவரை இந்த திட்டத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு நிதியாண்டின் பொது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாய அட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக இன்று அவர் அளித்த பதிலில் விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த அறிக்கையை அளிக்க அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நேற்று தெளிவுபடுத்தியதை அவைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். அவை அலுவல்களுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவது குறித்து அவர் கவலை வெளியிட்டார். தேசிய நலன் சார்ந்த முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் அதற்கான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவை முதலின் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மாணாக்கர் tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது.

0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 9000 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 9000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி இரண்டாவது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருச்சி ஆகாஷ்வாணி, தஞ்சை எல்பிடி, சென்னை தூர்தர்ஷன் நிலையங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர் முத்துகிருஷ்ணன் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 69. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை அணி திருச்சியையும் கோவை அணி திருப்பூரையும் இன்று எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதை பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இன்னைக்கு சென்னை மெட்சென்ட்ரலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸும், திருப்பூரில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும், பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு.

0: Ukraine's ninth seed Elina Svitolina, who defeated Ekaterina Alexandrova 6-3. Benchmark domestic equity indices were trading around 0.5% lower in afternoon trade today. The Sensex lost 398 points to 78,145 when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Disruption continues in Parliament amid opposition uproar on several issues. Both houses adjourned till 2 p.m. Supreme Court clarifies immediate FIR must be registered for every missing person, irrespective of age or gender. 9 people killed in overnight Russian airstrikes across Ukraine. IMD issues alert for heavy to very heavy rainfall in parts of Himachal Pradesh for today and in Odisha for next 3 days. And in Canadian Open tennis, Poland's Iga Świątek storms into semi-finals with straight set win over Russia's Diana Schneider. With that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் நிர்யத் ரின் விகாஸ் யோஜனா திட்டம். நிர்விக் திட்டம் என்பது இந்திய ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் உன்னத திட்டமாகும். சிறிய அளவிலான ஏற்றுமதியாளர்களுக்கு கடன் கிடைப்பதை மேம்படுத்தி அவர்களுக்கு அதிக காப்பீட்டு பாதுகாப்பை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாக உள்ளது. ஏற்றுமதியாளர்களுக்கு, குறிப்பாக சிறிய ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக காப்பீடு பாதுகாப்பை வழங்குதல், சிறிய ஏற்றுமதியாளர்களுக்கான காப்பீட்டு பிரீமிய விகிதங்களை குறைத்தல் உள்ளிட்டவைகள் இந்த திட்டத்தின் செயல்படுத்தப்படும் திட்டமாகவே உள்ளது. எளிய முறையில் கடன். வங்கிகள் ஏற்றுமதியாளர்களுக்கு எளிதாகவும் நம்பிக்கையுடனும் கடன் வழங்க ஊக்குவிக்கப்படுகிறது. காப்பீட்டு உரிமை கோரல்களை எளிமையாக்கி விரைவாக தீர்வு காணவும் வழிவகை செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக விளங்குகிறது காப்பீட்டு வரம்பு அசல் மற்றும் வட்டித் தொகையில் 90% வரை காப்பீடு வழங்கப்படுகிறது. ப்ரீ ஷிப்மெண்ட் மற்றும் போஸ்ட் ஷிப்மெண்ட் எனப்படும் ஏற்றுமதிக்கு முந்தைய மற்றும் ஏற்றுமதிக்கு பிந்தைய ஆகிய 2 வகையான கடன்களுக்கும் காப்பீடு உண்டு. இந்த காப்பீடு காரணமாக ஏற்றுமதி கடனுக்கான வட்டி விகிதம் குறைவாகவே இருக்கும். வங்கிகளுக்கு அதிக காப்பீட்டு பாதுகாப்பு கிடைப்பதால் அவை ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக கடன் வழங்கவும் முன்வருகிறது. நிர்விக் திட்டத்திற்கான தகுதிகள் என்பது இந்த திட்டமானது முக்கியமாக சிறிய அளவிலான ஏற்றுமதியாளர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருத்தல் அவசியம். இந்த திட்டத்திற்கு ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எனப்படும் சிறிய அளவிலான ஏற்றுமதியாளர்கள் மட்டுமே தகுதியுடையவர்களாகின்றனர். பொதுவாக 80 கோடி ரூபாய் வரை மொத்த கடன் நிலுவை கொண்ட ஏற்றுமதியாளர்கள் தகுதியுடையவர்களாகின்றனர். இது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் பயனுள்ள தகவல்களுடன் இடம்பெற கேட்டோம் நிர்யத் ரின் விகாஸ் யோஜனா திட்டம். நிர்விக் திட்டம். நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி அறிந்து கொள்வோம்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் சக்திவேல் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் அருண்மொழி சுவர்லதா பாடியது.

0: நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையின் நிறைவாக சாமுராய் படத்திலிருந்து ஹரிஹரன் திப்பு பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அம்மா வணக்கங்கம்மா.
1: வணக்கம். நான் சின்ன பிள்ளைங்க வியாபாரம் செய்யணுங்கோ, கப்பா பண்ண வியாபாரம் நான் பண்றேன், நான் பண்ணின வியாபாரம்ன்ற குழந்தை பண்ணுதுங்கோ, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்.
0: அம்மா உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க?
1: எனக்கு என்னையே பாக்கல, இருக்கு ஒரு 55 இருக்கு.
0: நீங்க எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
1: நான் 18 வருஷத்துலேருந்து வியாபாரம், எனக்கு அதுதான் வியாபாரம், வேற தொழில் எனக்கு தெரியாது. தொழில் தெரியாது, கலமுறை மட்டும் தெரியாது. கருகாப்பிள்ளி வித்தா கருகாப்பிள்ளி வித்ததுமே அப்புறம் மல்லி வியாபாரம், அவ்வளவுதான் எங்களுக்கு, வேற வியாபாரம் தெரியாது.
0: ஓ, நீங்க அந்த காலத்துல கருவேப்பிலை வியாபாரம் எல்லாம் பண்ணீங்களா?
1: அதுதான் எங்களுக்கு சாப்பாடு. கருவேப்பிலை வியாபாரம் பண்ணிட்டு வந்து சந்தக்காரன் போய் வித்துட்டு வந்து ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணி சோழராய் கொண்டு வந்து குழந்தைகளை வளர்த்துனேன். வேற ஒரு வியாபாரம் தெரியாது. ஒரு மூட்டை கொத்தமே தொலை கொண்டு போன விற்காத. இன்னைக்கு எத்தனை மல்லி விற்கிது உங்களுக்கு செய்வோம். இன்னைக்கு காலம் அப்படி போச்சாலும் தின்னு நல்ல ருசி பழகி நல்லா பழகிட்டோம். வியாபாரமாக இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டிலிருந்து காஜிபாத்திலிருந்து பூமாறு கட்டு மட்டும் செமந்தே தான் கொண்டு போவோம். கோமோட்டை அது விற்காது. அன்னைக்கெல்லாம் போட்டு பழக்கம் இழுகன்னு நான் விற்காததால இன்னைக்கெல்லாம் அத்தனை பேர் 40 இன்னைக்கு 80 விற்கிறாங்க. நான் ஒருத்தி வித்த வியாபாரம் பாம்பனை மொழி கூட்டிட்டு போறோம் வாங்கோ. எங்க கொத்தமல்லி காட்டுக்கு ஒரு காடு பூத்து கிடக்கு, ஒரு காடு காய்காட்டு கிடக்கு, ஒரு காடு கொண்டு வச்சு பாய்ச்சி விட்டு நானே மல்லி கொண்டு இறப்பேன். 20 மல்லி ஒரு

0: என்ற காட்டு போ என்ற காட்டு போனேன் நான் போச்சுதான் சாமி சொன்ன அப்படி சொல்றேன். நானும் நல்ல நாலு குழந்தைகள் வளர்த்துட்டு போவோம். இன்னைக்கும் போய் பேச மாட்டேன், குழந்தைகளும் போய் பேசுறது.
1: அம்மா, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயா கூட சேர்ந்து இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் நல்லா பழகிட்டீங்க. உங்களுக்கு இந்த மன தைரியம் ஒரு தோட்டத்துல போய் நீங்க மல்லி வாங்கி இறைச்சு நீங்களே கீறி விட்டு தண்ணி விட்டு நீங்க மல்லி போடுங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க, இந்த மன தைரியம் உங்களுக்கு எப்படிங்கம்மா வந்துச்சு?
0: அப்பா பண்ணாங்க அந்த மாதிரி. நானும் ஒருத்தர் கட்ட அஞ்சு வயசு கடன் எக்காது வாங்கின அப்பயே கொண்டு போய் அன்னைக்கு எத்தனை 20 ரூபா 30 ரூபா ஒரு பாத்தி, 20 ரூபா 30 ரூபா ஒரு பாத்தி ஒரு சாக்காகு அல்ல. அன்னைக்கு எல்லாம் அவங்களுக்கும் ஒன்று வியாபாரம் பண்ண தெரியும், இந்த வியாபாரம் போட்டு பண்ண தெரியாது, நாங்களும் போட்டதே இல்லை. அது இப்போ தேர்ந்து பத்து வருஷமா கொஞ்சம் எல்லாம் நாகரீகம் போன்ற போகிறது இந்த வேலையெல்லாம் நடந்தது. நாங்களே எங்கள் காட்டு போகிற கீரையே போட்டு கொஞ்சம் தலைக்கு போனால் நட்டமாக என்ன பண்ண முடியும், எத்தனை பேர்த்துக்கு சொல்ல முடியும். அவங்களும் போய் பார்த்து போட்டு சரினாலும் போடல, மருமக அரைப்புடி காடுதே இருக்கு, நம்ம அதை போட்டு ஏதோ ஒரு சாக்கு கொண்டு போவார். நீங்களும் போடுங்கோ, நீங்க சும்மா என்ன பண்றதுன்னு அப்புறம் போட்டு பழகு, வேற ஒன்றும் தப்பும் கிடையாது சாமி.
1: உங்களுடைய காலத்துல நீங்க கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய வியாபாரம் பண்ணிருந்தீங்க, ஓரளவுக்கு வருமானம் பாத்தீங்களாங்கம்மா? அப்போ குழந்தைகளை எல்லாம் வளர்த்துறதுக்கு பணம் போதுமா கிடைச்சதா உங்களுக்கு?
0: பணம் எல்லாம் கிடைக்கி சோத்து கலவை செலவு கலவை கிடைக்கி, நம்ம எல்லாம் கிடைக்காது. அன்னைக்கு முக்கா துட்டு ஓட்டக்காசாச்சு எங்க போய் கிடைக்குது, அன்னைக்கெல்லாம் கிடைக்கி செலவுக்கு பத்து பத்தாம இந்த குழந்தைகள வளர்த்துருக்கு வளர்த்துறதுக்கு எங்க எங்க போய் நாங்கள் சீரழிவோம். அதனால கொத்தி தலை அப்படின்னா எங்க அப்பம் பிடிச்ச வியாபாரம் அவரு 2 பாத்தி 3 பாத்தி ஓட சொல்லி அப்பம் கொளுத்தோன்னு அப்புறம் அதே வியாபாரம் நீயும் பண்ணு சேமி அப்படின்ட்டு. நமக்கு இன்னும் வேற வியாபாரம் களமுறையெல்லாம் இன்னும் வெட்ட மாட்டேன், அந்த மாதிரி இதை வளர்க்கும்.
1: நீங்க நல்ல திடகாத்திரமான உணவு வகைகள் சாப்பிட்டுருக்கீங்க, கம்பஞ்சோறு ராகி வரகு களி எல்லாமே. இதுக்கெல்லாம் முக்கியமாகமா இருக்கக்கூடிய வெயிலுக்கு கொஞ்சம் மோர் ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அந்த காலத்துல உங்களுக்கு மோருக்கு மாடுகள்லாம் வச்சிருந்தீங்களா?
0: மோருக்கு மாடுக்கு சோளம் குத்தி போட்டா 4 புடி சோளம் குத்தினா முறத்துக்கு தான் கொண்டு போவோம். கொண்டு போற கழிஞ்சு கொட்டை குளம் போட்டால் ஒரு சட்டி நிறச்சி ஊற்றி கொடுப்பாங்க, மோரை சிரிப்பி வெண்ணெய் எடுத்துட்டு அதையும் கொண்டு வந்து நாங்கள் குடிப்போம். வேற வேலையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த மாடு குத்துறக்கு மாடியில் குழந்தைகளுக்கு தொங்கவும் மாட்டாங்க. இன்னைக்கு நல்ல சோறு தின்னு போடிட்டு அதுக்கு அரை புளி போட்டால் 5 பேர் திங்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு அப்படியே இல்லை, இத்தோடு சோறு கட்டி ஓட்ட 1 புட்டி சோளாக்கி எங்கள் பாட்டை 1 புட்டி அரிசி மற்ற குழந்தை கொண்ட சோழனுங்க 1 புடி அரிசி ஆக்கி மட்டையில் கட்டி 2 மடிச்சு கட்டி அப்படியே கொண்டு போனேன். எங்கள் அப்பா எங்கள் அப்பனோட அப்பா தின்னு போடும் 1 புடி அரிசி தொம்முன்னு திங்கி. இன்னைக்கு இந்த 1 புடி அரிசி எங்கள் குழந்தைங்க பொழுதுக்கும் திங்கி ஓடும், என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி காலம் வந்தாச்சு, எல்லா காட்டுக்கும் சுற்றியாச்சு. நான் சுத்தாத ஊறிட்டு பொத்தாத முறமில்லை. இன்னைக்கு சொன்னால் ஆறு கேட்பா, நீ கேட்பாங்களா? அதனால நான் எதுவும் கண்டுக்குது, நம்ம குழந்தை எவ்வளோ இருக்குதா அவ்வளோ அதை பார்த்துக்கிறது. இன்னொரு காலம் நம்ப வருங்காலம் உங்க வய மருந்தே அடித்தாலு கிளீனா 2 நாளைக்கு முந்தி அடித்தா 4 ஓசி வச்சு அவன் விடமாட்டான். நான் மண்ணாடு கொண்டு போறீங்கன்னு ஒன்று அலாச்சி இன்னொரு அலாச்சி 4 அலாச்சி தான் முட்டை கட்டுப்போம். எப்போ இன்னைக்கு தான் நீ வந்து பாரு, நான் கலாச்சாரம் அன்னைக்கு. ஏன்னா நம்ம குழந்தையெல்லாம் இருக்குது, நம்ம மண்ணாடு மல்லி போடும் ஒரு மருந்து கொஞ்சம் மோசமாக இருந்துட்டா நம்மளுக்கு வியாபாரம் போயிருமனு எங்கள் பயம். வியாபாரத்திலிருந்து அதே மாதிரி தான் நல்லா செய்வாங்க, உங்கள் பயம் வேற எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க.
1: அருமையான கருத்து சொன்னீங்கம்மா, நானே உங்களை கேட்கலான்ட்டு இருந்தேன். உங்களுடைய காலகட்டத்தில் அதிகமாக மருந்தே தேவை இருந்திருக்காது, மழை நிறைய பேஞ்சுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன தான் இயற்கை உரம் கொடுத்தாலும் அடிக்கடி பூச்சியோ நோயோ தாக்குது. நீங்கள் அப்படியே மருந்தே தெளித்தாலுமே புடுங்கிறதுக்கு முன்னால 5 தடவை 4 தடவை அலாசி தான் கொண்டு போவ சந்தைக்கு அப்படிங்கிற ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க.
0: அந்த மாதிரி அலாசி 4 சில கம்மியா இருந்தா கட்டு பெருசா இருக்கும்னு நான் போன எங்க பையன் ஒத்துக்காது, நீ போவாண்டாமான்னு 50 பேர் கடையிருந்தா 2 பையன் கடையில தலை வைக்கணும். அந்த மாதிரி நான் மக்க திங்கிட்டு இங்க பாரு மக்க திங்கிட்டு இன்னைக்கு வந்த வீட்டு பெரிய பெரிய கட்டு கட்டிட்டு கொண்டு போவோம். சின்ன கட்டு நான் போனா கட்டி போடுவேன், நீ போவாண்டாமா கட்டோடனு பொம்பளை நல்லா நல்லா கட்டுவாங்க. புதுனா சுக்குடித்தலை ஆரக்கீரை முளக்கீரை சிறுக்கீரை எல்லா கீரை பாலா போய் பாரு காட்டுக்கோள் பள்ளி பகுனுமா இருக்கும்ன்ற ஆசைக்கோள் அந்த மாதிரி நாங்கள்லாம் பண்ணுவோம். நான் போய் சொன்னேன் என் குழந்தைக்கு போய் சொல்லு, கணத்தையே கொண்டாந்து காட்டுக்கோளை கொட்டினாலும் நாங்கள் 10 பைசா என் குழந்தைக்கு தொடாது, அப்படித்தான் இருக்கணும். என்ன சொல்றீங்கோ?
1: அருமையா சொன்னீங்கம்மா, நேர்மையா இருக்கணும், நேர்மையா பாடுபடணும், அப்பதான் நம்மளுக்கு 4 காசு மிச்சமாகும்னு அருமையான கருத்து சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் கொஞ்சம் வாங்கி சாப்பிடட்டும், கொஞ்சம் கட்டு பெருசா இருக்கும்.

0: உங்க மகன் கிட்ட மருமக கிட்ட எல்லாமே சொல்றீங்க இல்லையா?
1: 50 பேர் இருந்தாலும் பயங்கடை பார்த்துட்டு அடுத்த பக்கம் போகணும். சின்ன கட்டுக்கடனா என்னையும் அடிச்சு போட்டுக்கோ, எனக்கு இந்த கட்டுக்கடை காசு கொடுப்பியா அப்படின்னு நல்லா கட்டி நல்லா மக்க திக்கிட்டு ரெண்டு பானை அக்கட்டா போனேன் தலையந்துக்கு அப்படின்னு போட்டு நல்லா கட்டி உங்க பயன் கொண்டு எல்லா கட்டும் பெருசாக திறக்கணும். எங்கள் பிள்ளைய அதை போட கட்டுவாங்க மருமோ என்ற பேத்தியவே கட்டுவேன். எல்லாம் நல்ல பிள்ளையும் பெரிய பிள்ளை ஒன்று, சின்ன ரெண்டு பையன் இல்லை, அவளுக்கும் ரெண்டு பையன், என்ற பையனுக்கும் ரெண்டு பையன், எல்லாம் நல்லா திறக்கிறாங்க.

0: கேட்கலாங்களா?
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
4: என்னன்னு தெரியுமா? பெருசா போய்கிட்டு இருக்கு.
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா?
4: அப்போ

0: காடுகள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
1: தெரியுமா?
0: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? ஆகாஷ்வாணி 103 FM பண்ணுங்க. ஆகாஷ்வாணி 103 FM
1: எப்பமா?
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
2: நேயர்களே, ரெயின்போ FM 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே கீரைகள் கறிவேப்பிலை வியாபாரம் செய்யும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சுமதி அக்கா வந்து மருமகளுக்கு மருமகம், பேத்திக்கு பேத்தி, உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களாங்கம்மா?
3: கிராமத்தில் இருந்தாலும் 10 மணி இருந்தாலும் அது என்ன வாங்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பா. பையன் கொண்டாந்து புள்ள சின்ன கொண்டாந்து கொடுப்பா, புள்ள பயங்கள்லாம் கொண்டாந்து என்ன பண்ணாலும் சொல்றோம். கொடுமை இனி சாமி அண்ணத்தை கொடுமை வேற இன்னைக்கு வேண்டாம்னு சொல்றதான் மாறுபடி அதை திங்க முடியறது இல்லை. கறி ஆச்சுன்னா சொட்டு குண்டாவில் நிறைச்சி வந்துடுது. அதால எந்த கொடுமையும் கிடையாது. நொறுங்கு திம்பாலும் நொறுங்கு வேலையும் செய்வாங்க. ஆனால் அந்த மாற்றி இங்கிறக்கு இன்னைக்கு முடிய மாட்டேங்குது. ஆளுக்குமா ஒன்றும் திங்கிறக்க முடியறதில்லை.
2: உங்களுக்கு உங்களுடைய பேத்தியும் மகள் எல்லாமே நிறைய கீரை விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு அம்மா இதையே பண்ணி கொடுங்க, அதையே பண்ணி கொடுக்கற சாப்பிடுங்கன்னு எல்லா கீரையுமே வறுத்து வறுத்து கொடுப்பாங்களாங்கம்மா?
3: எல்லா கீரையும் வறுத்து கொடுப்பாங்க. அதையும் சாப்பிடு இதையும் சாப்பிடு காட்டுக்கொள்ள இல்லையான்னு தம்பனே சாப்பிட முடியறதில்லை. என்ன பண்ண முடியலாம்? சாப்பிட முடியாது சாமியே. ஆனால் பார்த்தா சாப்பிடுவேன். என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு தும்போம், இன்னைக்கு திங்க முடியாது. இல்லை கறியும் என்ன போடுறது, என்ன இருந்தால் இன்னும் திங்க முடியறதில்லை. எல்லா கறி 4 நாளைக்கு இருக்கு, 2 நாளைக்கு இருக்க போகுது பாப்பா.
2: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஐயாவும் எந்த அளவுக்கு உழைச்சி இந்த கொத்தமல்லி எல்லாமே வியாபாரம் பண்ணி 4 காசு பார்த்து இந்த குழந்தைகளையெல்லாம் வளர்த்துனீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கீரைகள் என்னென்ன போடுறீங்க, அதை எப்படி கொண்டு போய் சந்தைக்கு உங்களுடைய மருமகளும் கொடுக்கறாங்க, அது மட்டும் இல்லாம மக்கள் சாப்பிடுறதுனால கட்டு கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது வந்து எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியை ஏற்படுத்திடுச்சுங்கம்மா. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 உங்களை வாழ்த்துது. நீங்க பல்லாண்டு காலம் வாழணும், இதே மாதிரி இப்ப இருக்கிற மாதிரியே பொதுமக்களுக்கும் நீங்க வந்து நிறைய உதவணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கங்கம்மா.
3: பண்ணக்கீரை இருந்து எல்லா கீரையும் 10 கீரை இருக்குது. 10 கீரையும் கொண்டு வந்து சின்ன கட்டெல்லாம் கட்ட மாட்டோம். மக்க திங்கிட்டு அது கட்ட அக்கடைஞ்சா இருந்துக்காது. மக்க திங்கிட்டு கொண்டு வந்து கொடுக்குறோம் சாமி. கோயம்புத்தூர்ந்து வந்துருக்கிறீங்க, அதெல்லாம் எங்கே இருந்தாலும் சரி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் விற்கிறதுக்கு தயாராக கொண்டு போகிறோம். கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம்
2: அண்ணா. இதுவரைக்கும் அம்மா அவங்களுடைய வாழ்ந்த தருணங்கள், அவங்க வியாபாரம் பண்ணினது, உங்களை வளர்த்தனது, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த மாதிரியான கீரை விற்பனை பண்ண சொல்லி அவங்களுடைய அனுபவங்களை உங்ககிட்ட சொல்லி வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னு நிறைய அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டாங்க. உங்களுக்கும் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ நன்றி சொல்லுதுங்கண்ணா. வணக்கம்.
4: என்னென்ன வியாபாரம் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டீங்க. இப்ப வந்து கீரை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அம்மா மனைவி நானு எல்லாம் சேர்ந்து எல்லா சந்தைக்கும் போறோம். எல்லாம் நல்லா கீரைகள்லாம் கொண்டு வர்றோம். நீங்களும் வாங்கி சமைக்கிறீங்க. வானொலிக்கு நன்றி, வணக்கம்ங்க.
2: அக்கா, இதுவரைக்கும் நீங்க கீரை வியாபாரம் பண்ற அனுபவங்களை நிறைய பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய வீட்டுக்காரரு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறாரு, அவரும் கூட சேர்ந்து வியாபாரம் பண்ற அனுபவங்களையும் பகிர்ந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அம்மச்சி நிறைய அந்த காலத்துல எப்படி வியாபாரம் பண்ணாங்க, கருவேப்பிலை சாகுபடி எப்படி பண்ணாங்க, கொத்தமல்லி வியாபாரம் எப்படி பண்ணாங்க, மக்கள்கிட்ட குறைவான காசுக்கு பெரிய கட்டா கொண்டு போய் கொடுத்து அவங்க மனசு சந்தோஷப்படும்படி செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களையும் வளர்த்தி உங்களையும் வியாபாரம் பண்ண சொல்றாங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கக்கா? உங்களை எந்த அளவுக்கு அவங்க வழி நடத்தினாங்க?
5: எல்லாருமே நல்லபடியா தான் சொல்லுவாங்க. இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் போகணும் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்லிருப்பாங்க. அந்த மாதிரியே நாங்களும் அதன் பின்னணியே நாங்க போயிருவோம். இந்த வியாபாரத்தை பத்தி நிறைய சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி கட்டினாதான் இப்படி விக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நிறைய சொல்லுவாங்க.

0: அவங்க வழிதான் நாங்க போறோங்க. நாங்க அதை பின்பற்றதுனாலதான் நாங்க நல்லா இருக்கிறோங்க. நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னு பாருங்களே.
1: சரிங்கக்கா, இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தோட அனுபவங்களை மொத்தமா எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 உங்களை வாழ்த்தது. இதே போல என்றைக்கும் நீங்க வந்து கீரைகளை உற்பத்தி பண்ணி அதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும்னு வாழ்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்க்கா.
0: கோயம்புத்தூர்ல இருந்து வந்து இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. வானொலிக்கு ரொம்ப நன்றி சொல்றேங்க. வணக்கம்.
1: இதுவரை நமது நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் அவர்கள் தனது மல்லி வியாபார அனுபவத்தையும் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தையும், என்ன விதமான உணவுகள் உட்கொண்டனர், சிறுதானியங்களை எந்த அளவு சேர்த்து கொண்டனர், என்னென்ன பருப்பு வகைகள் அப்பொழுது விளைந்தன, அது அவர்களுக்கு எவ்வாறு பயன்பட்டது, என்னென்ன கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டனர் என்பது பற்றிய நிறைய தகவல் நமக்கு கொடுத்தார். இவரை போல காய்கறிகள் கீரைகள் விற்பனை செய்யக்கூடிய சிறு வியாபாரிகளும் இவர்கள் விற்கக்கூடிய பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நாமும் இவர் சொல்வதை கேட்போம். அது மட்டுமல்லாது நாச்சம்மாள் வெங்கடாசலம் அம்மா அவர்கள் சாப்பிட்ட கம்பு, ராகி, கோதுமை, சாமை, வரகு மற்றும் கொள்ளு, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, காய்கறிகள், கீரை வகைகள், இதையெல்லாமே நாமளும் நம்முடைய உணவு வகைகளில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பும் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்ரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளைய நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடுவு வட்டம் பெரிய கலந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுவோம். வணக்கம் நேயர்களே.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
2: அல்லது
1: 8222649459
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரி எரிபொருட்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையின் துணை பேராசிரியர் முனைவர் SK ராஜ்கிஷோர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டில் இதுவரை 10 கோடியே 33 லட்சம் வேளாண் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் குதிர்ராம் போஸின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. துரந்தகோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். 3:01 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டு ரசிக்கவிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கிராமஃபோனும் 103 வித் மீ ஆர்ஜே நிஷா. உங்களுக்கு பிடித்தமான 50s 60s கோல்டன் ஹிட்ஸை தான் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. 1950களிலிருந்து 1969 வரைக்கும் வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய பாடல் விருப்பமும் நிகழ்ச்சியில் வளம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு 2317046 வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் நினைச்சுக்கோங்க. ஸோ முதல் காலர் எந்த பாடலை விருப்பமாக கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: உள்ளக்காப்பாளை சித்ரா மாணிக்கப்பா.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: எனக்கு வேட்டைக்காரன் மெதுவா மெதுவா தொடலாமா அந்த பாட்டு?
0: கேட்கலாம், ரசிக்கலாம்.

0: 3:07 ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கிராம போனும் 103 அடுத்த காலர். ஹலோ வணக்கம், யாருங்கிறது கால் பண்ணிருக்கீங்க?
1: மேடம் பன்னிமட்டம் முல்லை நகர்ல இருந்து மதுராசலம் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணும் கேளுங்க
1: மேடம். காற்றுகின்ற கண்கள்ங்கிற படத்திலிருந்து வளர்ந்த கலை மறந்து விட்டால் ஏன் நடக்கும் அந்த பாடல்
0: கேட்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக கேட்கலாம்.
2: மூட்டு வலி முதுகு வலி பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
3: என்ன
1: பாடல் வேணும் கேளுங்க?
3: காவியத்தலை படத்துல ஒரு நாள் இரவு பகல் பொழுது, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: இதோ பாடல் வருது, கேட்கலாம்.

0: நான் போய் எடுத்துக்கோங்க.
1: அந்த பாட்டு

0: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கிராமபோனும் 103. அடுத்த காலர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம் மேடம், பொள்ளாச்சில இருந்து இளையராஜா மேடம்.
0: என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: சக்கரம் படத்துல இருந்து காசேதான் கடவுளப்பா
0: பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
1: ரொம்ப நன்றி.

0: கிராமபோனும் 103 கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த காலர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: ஈரோட்டில இருந்து சீனிவாசன் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணும் கேளுங்க
1: மேடம். நிமிர்ந்து திரைப்படத்துல இருந்து ஒத்தவேடி பாதையிலே அத்தமாக போகையில பாடல் மேடம்.
0: பாடல் வருது, ரசிக்கலாம்.
1: தேங்க்யூ மேடம்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் உடுக்கம்பாளையம் கோபாலகிருஷ்ணன் பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: எனக்கு இந்த பழனி படத்திலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டு போடுங்க.
0: இதோ பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: இதுவரை இடம்பெற்றது கிராமபோனும் 103.
1: தொழுதோடும் இசையோடும்

0: தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்கு உள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மரினா கடற்கரை, பெசன்ட் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.stat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 4 மணி 2 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மயக்கும் மாலை வித் மீ ஆர்ஜே நிஷா. மனதை மயக்கும் 80s 90s பாடல்களோடு இனிமையா பயணம் செய்ய போறோம். முதல் பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தகம் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: கேட்ட பாடல் ஆனந்தகுமி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி எஸ் பி சைலஜா பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.
1: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.
0: 4:13 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில மயக்கும் மாலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மனதை மயக்கும் 80s 90s பாடல்களோடு பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்த பாடல் தூங்காத கண்ணின்று ஒன்று அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன்.

4:23 ஆயிட்டிருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மயக்கும் மாலை. அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் பகல் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியவர் எஸ் ஜானகி, பாடலாசிரியர் கங்கை அமரன். கேட்ட பாடல் பகல் நிலவு திரைப்படத்திற்காக கேட்டு ரசித்தோம். பகல் நிலவு பாடலை தொடர்ந்து மயக்கும் மாலை நிகழ்ச்சியை மயக்கும் அடுத்த பாடல் பூவிழி வாசலிலே திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரி எரிபொருட்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையின் துணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே ராஜ்கிஷோர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்களே, இன்றைக்கு மாலை 6:40 டீக்கடை நிகழ்ச்சியில உதவியே உபத்திரவம் ஆனால் அப்படிங்கிற டாபிக்ல உங்களுடைய கருத்துக்களை 2312103 அப்படிங்கிற நம்பர் இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

மயக்கு மாலையில கேட்ட பாடல். சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் சைலஜா பாடியது பெண் புத்தி முன்புத்தி திரைப்படத்திற்காக. பாடலாசிரியர் வைரமுத்து. மயக்கு மாலை தரும் அடுத்த பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திற்காக. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

அடுத்த பாடல் புதிய பாதை திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. 4:44 ஆயிட்டிருக்கு. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க FM Rainbow 103 கோவையில. இது மயக்கும் மாலை, மனதை மயக்கும் 80s 90s பாடல்களோடு பயணிச்சிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன்.

கேட்ட பாட்டு வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி. மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் மயக்கும் மாலை நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இதுவரைக்கும் மயக்கும் மாலை நிகழ்ச்சியோட பயணிச்சோம். மனதை மயக்கும் 80s 90s பாடல்கள் வலம் வந்தது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பயணிச்சனா ஆர்ஜே நிஷா. நேரம் 4:59, 40 நொடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி நேயர்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மின்னணு வர்த்தகம் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம்

0: தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மரீனா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:02. அதிகாரம் மக்கட்பேறு, குறள் எண் 67. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்பச் செயல். தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலாகும். இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு, 5 ஆயாச்சு. ஆர்ஜே சாருகேசினி குட்டி குட்டி கதைகளோட உங்களை சந்திக்க வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில குட்டி குட்டி கதைகள் மூலமா உலக புதுமுறையான திருக்குறளை கேட்போம் இல்லைங்களா. அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதை என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத ஒரு பாட்டை கேட்டுட்டு நாம கேட்கலாம். ஸ்டேடியோ ரெயின்போ 103 கோவை கேட்டுட்டு இருக்கீங்க கதைகள் வழியே திருக்குறள்.

தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு போலாம் வாங்க. காட்டுல ஒரு சிங்கம் தன்னுடைய குகையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சான். அதை பாக்குறதுக்காக அதோடைய நண்பன் கரடி ஒன்னு ரொம்ப தூரத்துல இருந்து வந்துச்சான். அப்படி வந்த கரடிய வானு கூட கூப்பிடாம தன்னுடைய தலைய தூக்கி பாத்துட்டு மறுபடியும் அந்த சிங்கம் படுத்து தூங்கிருச்சான். இத பார்த்த அந்த கரடி சிங்கத்தை பார்த்து, என்ன நண்பா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், நீ என்னடானா என்ன பார்த்தும் கண்டுக்காத மாதிரி மறுபடி படுத்து தூங்குற, இது எந்த வழியில நியாயம் அப்படின்னு கேக்குது. இத கேட்ட அந்த குகை சிங்கம் கரடிய பார்த்து, அட போப்பா, நீ ஒண்ணு என்ன தேடி அங்கிருந்து நீ இங்க வந்தியாக்கும், இங்க என்கிட்ட என்ன அதிசயமா இருக்கு, தூக்கமும் சோம்பலும் தான் இருக்கு, வேணும்னா என்கிட்ட இருக்கிறதுல பாதிய வாங்கிட்டு போன்னு விரக்தியா சொல்லுச்சான் அந்த சிங்கம். அட என்னப்பா நீ, உன்னை பாக்க வந்த என்ன பார்த்து இப்படிதான் அநாகரிகமா பேசுவேன்.

சரி விடு, நீ ஏன் இப்படி மாறிட்ட? அத என்கிட்ட கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேக்குது அந்த கரடி. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, இருந்தாலும் சொல்றேன் கேளு. வந்தவங்கள வானு கூப்பிடலன்னு நீ வருத்தப்பட்ட இல்லையா, இப்ப ஒரு உண்மைய சொல்றேன் கேளு. கொஞ்ச நாளா எனக்கு உடம்பே சரியில்லை, என்னால முன்னாடி மாதிரி சரியா ஓடி ஆடி இறை தேட முடியல, மனசுல ஒரு உற்சாகமே இல்ல, அதனாலதான் நான் இப்படி ஒரே சோகமும் தூக்கமுமாவே இருக்கேன் அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுது. ஆஹா, நீ பேசுனதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. நீ இந்த அளவுக்கு சோம்பலாவும் விரக்தியாவும் பேசுறதுக்கு காரணம் உன்னோட குன்றி போன தன்னம்பிக்கைதான். உன்னோட எண்ணம் உயர்வானதா இல்ல, உயர்வான எண்ணம் இருந்தா அது உனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கைய கொடுக்கும், அது இல்லனாதான் ஊ மேலயே உனக்கு வெறுப்பு வந்துரும். சரி, போனதெல்லாம் போகட்டும், இப்பவாது புரிஞ்சுக்கோ, நீ ஒரு சிங்கம், உன்னோட கர்ஜனை போதும், காட்டு விலங்குகள் பயந்து ஓடி போயிரும். உன்னால முடியும்னு உன் மேல நீ நம்பிக்கை வெயி, உன்னுடைய எண்ணங்களை உயர்வானதா வெயி, அப்போ உனக்குள்ளேயே ஒரு புது சக்தி பிறக்கும் அப்படின்னு அந்த கரடி சொல்லுச்சா. அதை கேட்ட சிங்கத்துக்கு தன்னை பார்க்க வந்த கரடி சொல்றது உண்மைதானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம தன்னை பத்தியும் உணர்ந்துக்க ஆரம்பிச்சது. அந்த நிமிஷத்துல இருந்து சிங்கம் தன்னோட மேல நம்பிக்கை வச்சுதான், அதுக்குள்ள ஒரு புது சக்தியே பிறந்துச்சான். சிங்கத்துக்கு உண்டான உற்சாகத்துல புது வேகமும் அதுக்குள்ள பிறந்துச்சான். அதோட வெளிப்பாடா சிங்கம் தன்னுடைய குகையிலிருந்து வெளியே வந்துச்சான், உயர்ந்த எண்ணத்தோடையும் காட்டுக்கே ராஜா அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடையும். இந்த கதைக்கான திருக்குறள் ஊக்கமுடைமைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துங்கிற திருக்குறள். அதாவது நம்ம நினைக்கிறதெல்லாம் உயர்வான எண்ணங்களா இருக்கணுமா, அது நடக்கலனாலும் அந்த எண்ணத்தை நாம கைவிடவே கூடாது அப்படிங்கறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது FM Rainbow 103 கோவை.

வீட்டுக்கு ஒருத்தர் அவசர அவசரமா ஓடோடி வந்தாராம். அப்படி மூச்சிறைக்க வந்து, உங்களுக்கு செய்தி தெரியுமா, செய்தி தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த தத்துவ ஞானி வந்தவரை நிறுத்தி, முதல்ல உங்களோட பேச்ச நிறுத்துங்க, நீங்க கொண்டு வந்த செய்திய மூணு சல்லடைகள்ல சலிச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களா. ஓடி வந்தவருக்கு ஒண்ணுமே புரியலையா. அதனங்க மூணு சல்லடை, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு திருப்பி கேக்குறாரு. முதல்ல நீங்க சொல்ல வந்தது உண்மையான செய்தியான்னு பாக்க வேண்டியது முதல் சல்லடை. ரெண்டாவது, நீங்க சொல்ல போற செய்தியால அது அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா இல்ல நன்மை தரக்கூடியதா அப்படின்னு பாக்கணும். அடுத்து, நீங்க சொல்ல போற செய்தியால யாருக்கும் தீமை தராதா கெடுதல் தராதான்னு பாக்க வேண்டியது மூணாவது சல்லடை. முதல்ல நீங்க கொண்டு வந்த செய்திய இதுல சலிச்சு எடுத்துட்டு வாங்க, அப்படி இல்லாம என்கிட்ட வந்து அந்த செய்திய சொல்லி உங்களுடைய நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் வீணாக்க வேண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் அந்த தத்துவ ஞானி. வந்தவர் அதை கேட்டு திகச்சு போய் நின்னாராம். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு விஷயத்தால ஏற்படக்கூடிய பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவுடையவங்க பயனே இல்லாத சொற்களை சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றதால என்ன பயன் இருக்கு? எந்த பயனும் இல்ல. அதுக்கு பதிலா அந்த செய்திய சொல்றவங்களுக்கும் அதை கேக்குற நமக்கும் நேர விரயம் தான் ஆகும். அதனால பயனில்லாத சொற்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாமே. இப்படி ஒரு கருத்தை பயனில சொல்லாமைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல்ங்கிற திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது, அரிய பயன்களை ஆராயக்கூடிய அறிவுடையவங்க பெரும் பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டாங்களாம். இதுதான் பொருள். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது FM Rainbow 103 கோவை.

ரெயின்போ 103 கோவையில கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதை, ஒரு ஊர்ல ஒரு தோட்டக்காரர் இருந்தாராம். அவருக்கு காட்டு பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சாம். எப்பவுமே அந்த தோட்டத்துல ஏதாவது வேலை செஞ்சுகிட்டே இருப்பாராம். பயங்கரமா தன்னுடைய தோட்டத்தை வளப்படுத்துறதுக்காக உழைச்சுகிட்டே இருப்பாராம். அவருடைய தோட்டம் காட்டு பக்கத்துல இருக்கனால அங்கிருந்த ஒரு குரங்கு கூட்டம் இந்த தோட்டக்காரர் என்னென்னலாம் பண்றாரு அப்படிங்கறத பாத்துட்டு அதையே திரும்பவும் செய்ய ஆரம்பிச்சதுங்களா. அவர் செடிக்கு தண்ணி விடுறத பார்த்து அதே மாதிரி குரங்குகளும் செடிக்கு தண்ணீர் விட ஆரம்பிச்சதுங்களா. அவர் களை பிடுங்கறத பாத்துட்டு குரங்குகளும் களை பிடுங்குச்சான். இத பார்த்த அந்த தோட்டக்காரர் குரங்குகளோட நட்பா பழக ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அவரு அவசர வேலையா வெளியூருக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்போ அந்த குரங்குகளை கூப்பிட்டு, நான் ஒரு வேலையா வெளியூர் போறேன், என்னோட தோட்டத்தை நீங்க தான் காவல் காக்கணும், அது மட்டும் இல்லாம எல்லா செடிக்கும் தண்ணீர் விடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த கூட்டத்துல இருந்து ஒரு குரங்கு தோட்டக்காரரை பார்த்து, ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளவு தண்ணி விடணும்னு எங்களுக்கு தெரியாதே, இத்தனை நாளா நீங்க செஞ்சதை பார்த்து அப்படியே செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சான். அது ஒண்ணு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, பெரிய வேர் இருக்கிற செடிக்கு அதிக தண்ணியும் சின்ன வேர் இருக்கிற செடிக்கு கொஞ்சமா தண்ணியும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாராம் அந்த தோட்டக்காரர். கொஞ்ச நாள் கழிச்சு தோட்டத்துக்கு திரும்பி வந்து பார்த்தவருக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. அங்கிருந்த எல்லா செடியும் பிடுங்கி போட்டு காஞ்சு போய் இருந்துச்சான். அடடா, இது என்ன, இந்த குரங்குகள் நல்ல குரங்குகளாச்சே, நல்ல வேலையும் செய்யுமே, இதுக்கு எப்படி எப்படி தோட்டத்தை

ஆகுதுங்கன்னு யோசிச்சுக்கிட்டே குரங்கு கூட்டத்தை கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அந்த குரங்குகள் சொல்லிச்சான், நீங்க தானே பெரிய வேர் இருக்கிற செடிக்கு அதிக தண்ணியும் சின்ன வேர் இருக்கிற செடிக்கு கொஞ்சமா தண்ணியும் ஊத்த சொன்னீங்க, அதுதான் ஒவ்வொரு செடியா பிச்சு வேர் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தோம்னு அந்த குரங்குகள் சொல்லிச்சான். இத கேட்ட அந்த தோட்டக்காரர், எல்லாம் என்னோட தப்புதான், வேலை எவ்வளவு செஞ்சாலும் குரங்குகளுடைய அறிவை கணக்கிடாததுக்கு தனக்கு கிடைச்ச தண்டனை தான் இது அப்படின்னு புரிஞ்சுகிட்டாரா. ஒரு வேலைய ஒருத்தங்க சரியா செய்வாங்களான்னு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட அந்த வேலையை கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தமும் அவருக்கு புரிஞ்சுதான். இதத்தான் வள்ளுவரும் தெரிந்து வினையாடல்ங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல், அதாவது இந்த வேலைக்கு இவங்க சரியானவங்க தானா அப்படின்னு யோசிச்சு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேலைய அவங்க கிட்ட குடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நாமளும் இத மனசுல வச்சுக்கணும், தப்பான முடிவெடுத்துட்டு மன கஷ்டம் நமக்கு எதுக்கு. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். இப்போ ஒரு கதை. ஒரு தாத்தா உடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு பட்டாளமே ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சான். திடீர்னு குய்யோ முயோன்னு ஒரே சத்தம். ஒரு கட்டத்துல விளையாடிக்கிட்டு இருந்த பசங்க மத்தியில ரெண்டு பசங்களுக்கு சண்டை வந்துருச்சு. அதுல கொஞ்சம் உயரமா இருந்த பையன் ஒருத்தன் குட்டி பையனை பார்த்து வாய்க்கு வந்த மாதிரி சுடு சொற்களால திட்டானா. அந்த குட்டி பையனுக்கா அதை கேட்டு ரொம்ப வருத்தம். அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டானா. விளையாட்டு முடிஞ்சதும் எல்லா குழந்தைகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்களாம். இதையெல்லாம் பாத்துட்டே இருந்த அந்த தாத்தா திட்டின பையனை கூப்பிட்டு அவனுக்கு எதிரில ஒரு தட்டை வச்சு அதுல ஒரு மாம்பழத்தையும் ஒரு மாங்காயையும் வச்சாரா. வச்சுட்டு, தம்பி நீ நல்லா விளையாடுன இல்லையா, அதுக்காக உனக்கு இந்த பரிசுன்னு சொன்னாரா. அந்த பையனும் ரொம்ப ஆவலா மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அதை கொடுத்த தாத்தாவுக்கு நன்றியும் சொல்லிட்டு கிளம்ப தயாரானானாம். அவனை தடுத்து நிறுத்தின தாத்தா, மிச்சம் இருக்கிற மாங்காயையும் நீ சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், இல்ல இல்ல எனக்கு காய் பிடிக்காது, அது கசக்கும் இல்லனா புளிக்கும் அப்படின்னு சொன்னானா. பரவாயில்ல, நீ அதை சாப்பிட்டு பாருன்னு மறுபடியும் அந்த தாத்தா சொல்ல, ஐயையோ எனக்கு வேண்டாம், அது எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னானா. உன் மனசு எதை விரும்புதோ அதை மட்டும் ஏத்துக்கிற நீ, அடுத்தவங்க மனசு விரும்பாதத அவங்களுக்கு தெரியே, இது நியாயமா அப்படின்னு அந்த தாத்தா கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், எனக்கு புரியலையே தாத்தா அப்படின்னு கேக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை வாய்க்கு வந்த மாதிரி திட்டி அழ வச்சிட்டியே, அதனால அந்த பையனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு தாத்தா கேட்க, கண்டிப்பா இல்ல, அவனுக்கு மன கஷ்டம்தான் இருந்திருக்கும் அப்படின்னு அந்த பையன் பதில் சொன்னானா. நீ மட்டும் உன் மனசுக்கு பிடிக்காத காய ஒதுக்குவ, ஆனா அடுத்தவங்க மனசு ஏற்காத சுடுசொற்களை அள்ளி வீசுவ இல்லையா. இங்க பாரு தம்பி, உனக்கு கோபம் வந்தா சுடுசொற்களை வீசணும்னு அவசியம் இல்ல. உங்ககிட்ட எவ்வளவோ நல்ல சொற்கள் இருக்கு, அதை பயன்படுத்தி அந்த குட்டி பையனுக்கு நீ அறிவுரை சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு காயான சுடு சொற்களை வீசி அவனுடைய மனச நீ காயப்படுத்திட்டியே அப்படின்னு எடுத்து சொன்னாராம். அப்போ தன்னோட தவற உணர்ந்த அந்த பையன் தலை குனிஞ்சு நின்னானா. நம்ம கிட்ட இனிமையான சொற்கள் இருக்கும் போது அதை விட்டுட்டு கடுமையான சொற்களை பேசுறது, பழம் இருக்கும் போது அதை விடுத்து காயப்பறிச்சு சாப்பிடுறதுக்கு சமம் இல்லையா. இதத்தான் இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுங்கிற திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த திருக்குறள் இனியவை கூறல்ங்கிற அதிகாரத்துல இருக்கு. நாமளும் நல்ல இனிமையான சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவோம். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போக தயாரானாங்களாம். இவங்க ஊரை தாண்டி வெளியே போகணும்னா வழியில இருக்கிற ஒரு ஆத்த கடந்து போகணும். அந்த ஆத்துல நிறைய தண்ணி போயிட்டு இருந்தனால அந்த ஆத்த கடக்க ஒரு படக வாடகைக்கு பேசி ஏற்பாடு செஞ்சாரு அந்த குடும்ப தலைவர். அவருடைய மனைவி வீட்டுல இருந்த பொருட்களை எல்லாம் படகுல ஏத்துனாங்களாம். கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள்னு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. படகு ஆத்துல கொஞ்ச தூரம் போனதும் அப்படியே ஆட தொடங்குது. படகுல அளவுக்கு அதிகமா பாரத்தை ஏத்துனதால படகு மெல்ல மெல்ல அப்படியே ஆத்துல மூழ்க தொடங்குச்சான். நிலைமையுடைய ஆபத்தை உணர்ந்த குடும்ப தலைவர் படகுல இருக்கிற பாரத்தை குறைக்கிறதுக்காக வேகமா படகுல இருக்கிற ஒவ்வொரு பொருளா தண்ணியில எடுத்து போட்டாராம். இத பார்த்த அவங்க மனைவி, ஐயோ எதுக்குங்க எல்லாத்தையும் படகுல இருந்து எடுத்து போடுறீங்க, இந்த பொருட்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க. படகுல இருந்த பொருட்களை ஆத்துல தூக்கி போட்டதால ஓரளவுக்கு பாரம் அப்படியே குறைஞ்சு படகு மெல்ல மெல்ல மேல வந்துச்சான். படகுக்குள்ள தண்ணி உள்ள நுழையறதும் அப்படியே நிக்குது. படகும் பாதுகாப்பா மறுக்கரைக்கு வந்து சேருது. மறுக்கரை அடைஞ்சதும் தன்னுடைய மனைவி கவலையா இருக்கிறத பார்த்த அவரு தன்னுடைய மனைவி கிட்ட, இங்க பாருமா, இந்த பொருட்கள் எல்லாம் நம்மள விட்டு போகலன்னா நம்மளுடைய உயிரே போயிருக்கும். நம்மள விட்டு போன இந்த பொருட்களை எல்லாம் மறுபடியும் நம்ம சம்பாரிச்சு வாங்கிக்கலாம். அதுக்காக கவலைப்படாத, எப்பவுமே பொருட்கள் மேல பற்று இல்லாம இருக்க உன்னை பக்குவப்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னாராம். அவருடைய மனைவியும் அவர் சொன்ன விஷயத்துல இருந்த கருத்தை எடுத்துக்கிட்டு மெதுவா சிரிச்சாங்களாம். இந்த கதையில அவங்க பொருட்கள் தான் முக்கியம்னு படகுல இருந்து ஆத்துல எடுத்து வீசாம இருந்திருந்தா படகு மொத்தமா மூழ்கி ஆத்துக்குள்ள விழுந்திருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு துன்பம் தான் கிடைச்சிருக்கும். அந்த பொருட்கள் மேல பற்று இல்லாம இருந்தனாலதான் அவங்க உயிரும் காப்பாற்றப்பட்டுச்சு, அவங்களுக்கு துன்பமும் ஏற்படாம தடுத்துச்சு. இத திருவள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளங்கிற திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் மேல பற்றிலையோ அந்த பொருளால அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்ல. இதுதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைஞ்சிருங்க, இது FM Rainbow 103 கோவை.

103 கோவை சுத்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதை, ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்களாம். அவங்களுக்கு பணி மாறுதல் காரணமா அவங்க இருந்த வீட்டை

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல்.
1: இப்ப பிரெயின்போ 103 கோவையில சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். இப்ப ஒரு கதையை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம். எப்பவுமே ரெண்டு பேரும் ஒன்னாவேதான் இருப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுல தேன் எடுக்கிறதுக்காக போனாங்களாம். போற வழியில ரெண்டு பேர்ல ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து, நீ எதை பத்தியும் கவலைப்படாம என் கூட வா, என்ன மாதிரி ஒரு நண்பனை நீ இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது, என்ன ஒரு துன்பம் வந்தாலும் உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னாரா. ரெண்டு பேரும் காட்டுல இருக்கிற விலங்குகள், பறவைகள், மரங்கள்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போனாங்களாம். அப்படி போகும்போது திடீர்னு கரடி உருமுற சத்தம். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க போற வழியில அந்த கரடி திடீர்னு வந்து நின்றுச்சு. அத பார்த்ததும் ரெண்டு பேரும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். கரடியும் அவங்கள துரத்த ஆரம்பிச்சது. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மரம் இருந்துச்சாம். உனக்கு ஒரு துன்பம் வந்தா நான் காப்பாத்துவேன், என்ன மாதிரி ஒரு நண்பனை இந்த உலகத்திலேயே நீ பாக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னாரு இல்லையா. அவர் என்ன பண்றாரு, மரத்தை பார்த்ததும் தாவி போய் அந்த மரத்துல ஏறிட்டாரு. இன்னொருத்தருக்கோ மரம் ஏற தெரியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம அவசர அவசரமா யோசிச்சு, சரி நம்ம இறந்த மாதிரி படுத்துக்கிட்டா கரடி நம்மள எதுவும் செய்யாது அப்படின்னு முடிவு பண்ணி நிலத்தோட நிலமா மூச்ச அடக்கி படுத்துக்கிட்டாரா. படுத்துட்டு இருந்த அவரை சாப்பிடறதுக்காக கரடி பக்கத்துல வந்துச்சான். அவரை சாப்பிடறதுக்காக அவருடைய காது கிட்ட போய் முகர்ந்து பாக்குது கரடி. கரடி படுத்துட்டு இருந்தவரை முகர்ந்து பார்த்தத பார்த்து மரத்து மேல ஏறின நண்பர் கரடி அவர்கிட்ட ஏதோ சொல்லுச்சு அப்படின்னு தப்பா புரிஞ்சுகிட்டாராம். அந்த கரடியோ அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து போயிருச்சு. கரடி நடந்து போறத மேல இருந்து பார்த்த அந்த மரத்துல ஏறினவரு கீழே மூச்சடக்கி படுத்துட்டு இருந்த தன்னுடைய நண்பனை பார்த்து, கரடி போயிருச்சு, நீ எந்திரி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாராம். எப்படியோ தப்பிச்சோன்னு கீழே படுத்திருந்தவர் மெதுவா எந்திரிச்சு உட்கார்ந்தாரா. மரம் ஏறினவரும் அப்படியே கீழே வராரு. வந்து தன்னுடைய நண்பனை பார்த்து, ஆமா கரடி உன் காதல என்னமோ சொல்லுச்சே, அது என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேக்க, சொல்றது ஒன்னும் செய்யறது ஒன்னும்னு இருக்கிற நட்பால உனக்கு கனவுல கூட நன்மை நடக்காதுன்னு கரடி சொல்லுச்சு அப்படின்னு அந்த நண்பர் சொன்னாராம். இத கேட்ட இன்னொருத்தர் தன்னுடைய தப்ப உணர்ந்து தலை குனிஞ்சாராம். உண்மைதான் இல்லையா, சொல்ற விஷயமும் செய்யற காரியமும் வேற வேற இருக்கிற ஒரு நட்பு நமக்கு கிடைச்சதுன்னா அது நம்மளுக்கு கனவுல கூட நன்மைய தராது. இதத்தான் தீ நட்புங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய, கனவிலும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்புங்கிற திருக்குறள்ல திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம சொல்ற சொல்லும் செய்யற செயலும் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு நல்வழிய நாமளும் கடைபிடிக்கணும். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது FM Rainbow 103 கோவை.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சுத்திர சவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான கதை, மக்கள் எல்லாரும் போற்றக்கூடிய ஞானி ஒருத்தர் ஒரு நகரத்துக்கு வருகை தந்தாராம். அவரை பாக்குறதுக்காக கூட்டம் அல்ல மோதிச்சான். அந்த கூட்டத்துல ஒரு பெரும் செல்வந்தரும் இருந்தாராம். அந்த ஞானிய வணங்கி, ஐயா, என்கிட்ட ஏராளமான செல்வம் இருக்கு, இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாவே இல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஞானி எந்த பதிலும் பேசல. அவருக்கு பக்கத்துல இருந்த ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு அவருக்கு காணிக்கையா வந்த பழக்கூடையிலிருந்த ஒரு பழத்தை எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்தாராம். அந்த குட்டி பையனும் ரொம்ப மகிழ்ச்சியோட அதை வாங்கிக்கிட்டான். மறுபடியும் ஞானி இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தாரு. அதை இன்னொரு கையில அந்த பையன் வாங்கிக்கிறான். மூணாவது தடவையோ ஒரு பழத்தை எடுத்து நீட்டுறாரு. உடனே அந்த குட்டி பையன் தன்னுடைய கையில இருக்கிற பழத்தை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு தன்னோட கையை நீட்டி அந்த பழத்தையும் வாங்குறான். அப்போ அவன் நெஞ்சோட சேர்த்தி அணைச்சிருந்த பழத்துல ஒண்ணு தரையில விழுந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்காக குனிஞ்சா இன்னொரு பழமும் கீழே விழுந்துருச்சு. கிடைச்ச பழங்கள் நழுவி போயிருச்சே அப்படிங்கிற ஏக்கத்துல அந்த குட்டி பையன் அழ தொடங்கிட்டானா. அப்போ அந்த பெருஞ்செல்வந்தரை பார்த்து, நடந்ததையெல்லாம் கவனிச்சீங்களா? ரெண்டு பழம் போதும்னு அந்த பையன் நினைச்சிருந்தா மகிழ்ச்சியோட இருந்திருப்பான். மேலும் மேலும் ஆசைப்பட்டதால துன்பப்பட வேண்டி இருந்துச்சு. இப்ப புரிஞ்சிருக்கும், பணம் எவ்வளவு இருந்தும் ஏன் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்ல அப்படின்னு அந்த ஞானி சொன்னாரா. உண்மைதான் இல்லையா? நமக்கு வேண்டிய அளவை விட்டு மேல மேல ஆசைப்பட்டா இருக்கிற மகிழ்ச்சியும் நிம்மதியும் போயிரும் இல்லையா? நம்மள மீறி ஆசைய செயல்பட விட கூடாதுன்னு இந்த கதை நமக்கு உணர்த்துது. இந்த கதைக்கான திருக்குறள் அவாஅறுத்தல்ங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய, ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்ங்கிற திருக்குறள். எந்த காலத்திலயும் நீங்காத இயல்புடைய

ஆசைய ஒருத்த நீக்கிட்டா அதுவே அவனுக்கு என்னைக்கும் நிலைச்சிருக்க கூடிய இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். ரைட். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில சித்திர செவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கதைகள் கேட்டோம், கதைகள் மூலமா திருக்குறளையும் பொருளையும் கேட்டோம் இல்லைங்களா. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது நம்மள நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும், இந்த கதைகளும் திருக்குறளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையிலையும் மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிய அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியே நிறைய கதைகளையும் அதற்கான திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூடனா RJ சாருகேசனி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம FM Rainbow 103 கோவையோடு. நன்றி நேயர்களே.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், 103 FM ரெயின்போ கோயம்புத்தூர். இனி கேட்கலாம் பூச்செண்டு.

நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றிரவு 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிர் எரிபொருட்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையில் துணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே ராஜ்கிஷோர் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். 9:15 மயிலிறகு, 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ லிசனர்ஸ் சாய்ஸ். நாளை புதன்கிழமை August 12 காலை 6 மணிக்கு சான்றோர் சிந்தனையில கருத்து விளக்கம் வழங்குறாங்க முனிவர்னா அரவிந்த்குமார் அவர்கள். August 8 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். August 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில இலக்கிய சோலை பகுதியில விடுதலை போராட்ட களத்தில் வீராங்கனைகள் உரை வழங்குபவர் மகேஸ்வரி சர்குரு அவர்கள். 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கிராமப்புற விவசாய தொழில்களில் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில ஓவிய கலைஞர் பவதாரணி ஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உழவியல் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள். 9:15 மயிலிறகு, 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ லெசனர்ஸ் சாய்ஸ். நேர்களை, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு.

பூச்செண்டில் கேட்ட பாடல் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். அடுத்ததா சென்னை மெத் சென்டர்ல இருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க.

கேட்ட பாடல் எல்லோரும் நல்லவரை திரைப்படத்திற்காக வி குமார் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது பாடலாசிரியர் புலமைப்பித்தன். பூச்செண்டு தரும் அடுத்த பாடல் இதயக்கணி திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா சாய்பாபா பாடியது பாடலாசிரியர் நா காமராசன்.

கேட்ட பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக வி தட்சிணாமூர்த்தி இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பி பாஸ்கரன். பூச்செண்டு தரும் நிறைவான பாடல் வயிறு நெஞ்சம் திரைப்படத்திற்காக எம் சுஷ்யநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிகளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

0: போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழியை செய்து வைத்தார். கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றனர். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் தருமபுரி அரசு கலைக் கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக் கல்லூரி எதிரே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இப்பேரணியில் பங்கேற்று போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பின்னர் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான சிபிஎஸ்இ கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணையை கட்டுவதற்கு எதிராக மத்திய அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழக அரசு வலிமையாக வாதாட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்கள் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3110 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததையடுத்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் நெல்லை அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கோவை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 6:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டு ரசிக்கவிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ கடை வித் மீ ஆர்ஜே நிஷா மற்றும்
1: நாங்க ஆர்ஜே சுஜி.
0: சூப்பர் சுஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நிஷா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பர் சூப்பர். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக் டீ கடைக்கு வச்சிருக்கோம்
1: இல்லையா? வாங்க,
0: அது என்னன்னு நீங்களே
1: நம்ம பாட்டுக்கு சிவனே நம்ம வேலையை பாத்துட்டு இருப்போம். யாராவது நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் வேணா உனக்கு ஒரு உதவி பண்ணட்டுமா அப்படின்னு வருவாங்க. சே பரவாயில்லையே, இவ்வளவு ஒரு தாராள மனப்பான்மையில இருக்காங்க, நமக்கு நிஜமாவே உதவி பண்ண போறாங்க போல அப்படின்னு பண்ணும்போது பார்க்கும் போதுதான் தெரியும், வேணாம்ப்பா ஆளை விட்டா சரி நானே அந்த வேலையை பாத்துக்கிறேன்ற மாதிரி ஒரு பெரிய உபத்திரவத்துல கொண்டு வந்து விட்டு போயிருவாங்க. நம்மளே சில பேருக்கு பண்ணவும் செஞ்சிருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடந்த அந்த உதவி உபத்திரமான சம்பவங்களை எங்ககிட்ட டீ கடையில பகிர்ந்துக்க போறீங்க. நிகழ்ச்சி காலைக்கு வேண்டிய எண்கள்
0: 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், மற்றும் ஒரு 2317046. வெளியூர்ல இருந்து மொபைல் போன்ல இருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 042 கோட் நம்பரை இணைச்சுக்கோங்க. அண்ட் நீங்க இப்ப சொல்லும் போது இந்த உதவி உபத்திரம் எனக்கு வந்து அது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது.
1: அப்படி என்ன பண்ணீங்க?
0: நேத்து நான் டியூட்டி, காலையில 9 இருக்கும். மெய்ஸ்ரீ வந்து இந்த இது உங்கள் சாய்ஸ் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப நேரமா கால்ஸே வரல, நியூஸும் முடிஞ்சிருச்சு, செய்தி சுருக்கமும் முடிஞ்சிருச்சு, ஒரு கால் வருது, நான் லைன் ஆனர்ல எடுக்கிறேன், நீங்க அவங்க லிஸ்னர் கேக்குற சாங் அப்படியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்ஸ்ரீ சொன்னாப்ல,
1: சரி
0: அமரன் படத்துல இருந்து பாட்டு எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு தூக்க கலக்கத்துல வச்சுக்கோங்களேன், பழைய அமரன் படத்துல தேட எடுக்க போறேன். நல்ல வேலை அவ கவனிச்சு ஒரு செகண்ட் ஃபில்லர் ஏத்திட்டு அக்கா புது அமரன் படத்துல இருந்து போடுங்க அப்படின்னு டக்குன்னு எடுத்து போட்டாச்சு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் இல்ல, உதவி உபத்திரம் ஆகாம தப்பித்த தருணமா அது இருந்துச்சு. நம்ம சௌமியா மேடம் ஒரு கொட்டும் திட்டும் கிடைச்சிருக்க வேண்டியது.
1: அவங்க சும்மா திட்டி இருக்க மாட்டாங்க, அந்த வருடங்கள் தப்பா போயிருச்சுன்னா மட்டும்தான் அவங்க திட்டி இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல,
0: ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு.
1: அந்த மாதிரிதான் இப்ப கூட ஒரு சம்பவம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடக்க பாத்துச்சு, அதுலயும் இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம். அது என்ன நம்ம கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், வந்தாச்சு, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கங்க, நான் சுபலட்சுமி பேசுறேங்க.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: ஓகே, நீங்க உதவி பண்ணீங்களா இல்ல யாராவது உங்களுக்கு பெரிய உதவியா பண்ணிட்டு போனாங்களா?
0: இது நல்ல கேள்வி.
2: நான் உடனே ஒண்ணு முதல்ல கேட்கறேங்க, உங்க ரெண்டு பேர்
1: எங்க பேரா? ஃபர்ஸ்டே நாங்க சொல்லிட்டமே, நான் சுஜி, அவங்க நிஷா.
2: உங்க பேர் என்னங்க?
1: சுஜி.
2: என்னங்க
1: சுஜிங்க? ஏதாவது பயங்கரமா
2: இருக்கீங்க.
1: சரி, உங்களுக்கு நடந்த அந்த உதவிகளை கொஞ்சம் சொல்லுங்க கேக்கலாம். ஃபர்ஸ்ட்
2: இப்ப நான் உங்ககிட்ட
1: உதவி கேக்குறீங்களா? எங்க பேர் கேக்குறது ஒரு உதவியாங்க?
0: இப்படி ஒரு உதவி இந்த உலகத்துல யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. நான் நிஷா பேசுறேனா இந்த பக்கம், அந்த பக்கம் சுஜி பேசுறாங்க.
1: ஆமாங்க.
0: சரி, உதவி முடிஞ்சிருச்சு.
2: ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் அலப்பற பண்றீங்க.
1: உதவிகள் நடந்திருக்குதா?
0: ஓகே, அவங்க வந்த வழியா போயிட்டாங்க. அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: நந்தகுமார் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, உங்களுடைய லைஃப்ல நடந்த உதவி உபத்திரவம் அது
3: பத்தி? அத வந்து நான் ஒரு இடத்துக்கு போகணும் சொல்லிருந்தேன், ஃப்ரெண்ட் நான் கார்ல கொண்டு விடுறேன் அப்படின்னாரு.
1: சரி,
0: ஓகே,
3: எனக்கு அந்த இடம் நல்லா தெரியும், நான் ரூட் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அவர் அதெல்லாம் ஒண்ணு வேண்டியது இல்ல, இப்ப நவீனம் எல்லாம் வந்துருச்சு, மேப்ல போட்டு நீங்க மேப்ல காட்டுறது மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு இருந்தாரு. எனக்கு என்ன செய்யறதே தெரியல, உதவி வேற பயன்றாரு, என்ன பண்றது, மறுத்து பேச முடியாம
1: நான்
3: சொல்லிட்டே வந்து அது கொண்டு ஒரு முட்டுச்சந்திரன் நிறுத்திருச்சு. என்ன பண்றது,

0: அது சொன்னா அவர் புரிஞ்சிக்கவே இல்ல.
1: பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
0: மனோகர் சிங்கானல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: ஓகே சூப்பர். உதவியே உபத்திரவம் ஆயிருக்கா உங்களுக்கு?
0: சரி, நான் சின்ன வயசுல நடந்த கதை சொல்லட்டுங்களா?
2: சொல்லுங்க,
1: சுருக்கமா சொன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும்.
0: சுருக்கமா சொல்லுங்க.
2: சொல்லுங்க.
0: எங்க வீட்டுல இந்த எலி, எலி பிடிக்கிறதுக்கு எலி கூண்டு வச்சிருப்பாங்க. ஹலோ.
2: ஆமா, எலிபுரி இருக்கும்.
0: அதுல வந்து எலி மாட்டிக்கும்.
2: சரி,
0: நான் என்ன பண்ணுவேன், யாருக்கும் தெரியாம அந்த எலியை திறந்து
1: விட்டுருவேன்.
0: இருக்குமா, அதனால திறந்து
2: விட்டுருவேன்.
0: அது அது அடிக்கடி அந்த மாதிரி தெரியாம செஞ்சுக்கிட்டு ஒரு நாள் என் தங்கச்சி பாத்துட்டா.

0: அது அது அடிக்கடி அந்த மாதிரி தெரியாம செஞ்சுட்டு ஒரு நாள் என் தங்கச்சி பாத்துட்டா.
1: சரி,
2: இது தெரியாம எங்க அம்மாக்கு
0: சொல்லிட்டாங்க. அப்ப கிடைச்சது பாருங்க, எனக்கு அடி சும்மா தண்டால் அடி
1: கிடைச்சது விழுந்துச்சாங்க.
0: அப்புறம் அன்னையில இருந்து அப்புறம் நான் அப்புறம் எனக்கு தெரியாம அந்த எலி கூட வந்து அதுக்கு காவல்காக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நானும் அதை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன்.
2: பாத்தீங்களா, நீங்க காப்பாத்தின எலி உங்களை காப்பாத்த வரல.
1: இந்த ஈ எறும்புக்கு கூட நாங்க வந்து துரோகம் பண்ண மாட்டோம், காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க எலியுக்கு கூட வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க.
2: ஜீவ காருண்யம் எங்க கொண்டு போய்,
1: ஆமா, எந்த யாருக்கு உதவி படணும் அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்குல்ல நம்ம கிட்ட.
2: சரி, ஓகே, இருந்தாலும் கேட்டதெல்லாமே எவ்வளவு கலகலப்பா சூப்பரா எல்லாருமே சொன்னாங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் உதவியே உபத்திரவம் ஆயிருந்துச்சுன்னா நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் முறையும் 2317046. வெளியூர்லேருந்து மொபைல் போன்ல இருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான பாடல்களும் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். இது
1: எஃப்எம் ரெயின்போ 103.
3: வாழ்க்கை ஒரு வெறி பிடிச்ச கழுது மச்சி.
4: ஏண்டா,
3: முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குது.
4: டோன்ட் வரி, பி ஹாப்பி.
5: இதோ வந்துட்டாருப்பா டோலகு.

0: சோ இன்னைக்கு உதவி உபத்திரவம் ஆனால் அப்படின்னு ஒரு டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். சரி, நீங்க யாருக்காவது செஞ்சது இப்ப சொல்லிட்டீங்க, மறுபடியும் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண போனேன். சரி, அடுத்ததா
1: வந்து அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, யாருங்க இருக்கோம், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பல தடவை நடந்திருக்கு, நமக்கும் நடந்திருக்கு, நம்மளும் பல பேருக்கு பண்ணிருக்கோம் அப்படின்றது எனக்கு இப்பதாங்க புரியுது.
0: பாருங்களேன், சரி ஓகே, நம்ம நீங்கள் சொல்றது என்னன்னு கேட்டுருவோமா, அதுதான் அவங்களுக்கு நம்ம பண்ற உதவியா இருக்கும்.
1: அதேதாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
2: பனுவங்கிலிருந்து சத்யா மோகன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க சத்யா.
2: எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்ததுங்களா, காய்ச்சல். டாக்டர் வந்து 10 நாள் வைரஸ் ஃபீவர், அதனால ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க.
1: சரி,
2: அப்ப எங்க வீட்டுக்காரங்க சமைச்சாருங்க. ஒரே நாள் தாங்க சமைச்சாரு, மறுநாள் நான் போய் பாக்குறேன், வீடே கந்தரகோளமா இருக்குதுங்க. அப்புறம் எனக்கு வந்த காய்ச்சல் எங்க போச்சுனே தெரியல, அந்த வேலையை பண்ணி முடிப்போம். அப்ப இப்ப எல்லாம் காய்ச்சல் வந்தா மறந்து சாப்பிட்டுட்டு மறுநாள் வேலை பாப்போம் நம்ம அப்படின்னு பாத்துட்டு இருக்கேங்க.
0: நீ உதவி கேப்பீங்க அப்படிங்கிற மாதிரி.
1: காய்ச்சலுக்கு கூட ரெஸ்ட் எடுப்பமே, ரெஸ்ட் கொடுப்பமே தவிர நாங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டோம், அவ்வளவுதான்.
2: வீடே எடுக்க மாட்டோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி
0: சூப்பர் அழகா சொன்னாங்க. அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்க.
1: ஆமா, பல பேருக்கு உதவியா இருக்கும் எங்களுக்கும். வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
3: விஜய் மேடம், நிஷா மேடம், வணக்கம். நாளை வணக்கம்.
1: சொல்லியாச்சு, வணக்கத்தையே 10 வாட்டி நம்ம சொல்லியாச்சு. அடுத்ததா
3: நல்லமலையில இருந்து சந்திரன் தேன்மொழி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, உங்க வாழ்க்கையில நடந்த உதவிகள், இல்ல நீங்க யாருக்காவது உதவி பண்ணீங்களா?
3: எல்லாருக்கும் உதவி நான் செஞ்சிருக்கேன், எனக்குன்னு உதவி செய்ய வரவங்க உபசரம் கொடுக்கறதுக்கு தான் மேடம் அதிகமா வராங்க. நான் உதவி பண்ணுவேன், எல்லாருக்கும் நல்லதாவே நான் செய்வேன், ஏதாவது கேட்கறத கொடுப்பேன், பண்றது என்ன முடிஞ்சதை
1: பண்ணுவேன்.
3: ஆனா எனக்கும் உதவி செய்றேன்னு வருவாங்க. மீறி போன ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் இல்லைன்னா அவ்வளவுதான், நீ உனக்கு என்ன நான் செய்யறத நீ என்ன சொல்லி நான் கேட்கணும்னு போயிடுவாங்க.
0: சரி, அது
1: பண்ண உதவி போதும்பா அப்படின்ற மாதிரி நாமளும் கிளம்பிடுவோம் நினைக்கிறேன். வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க, பேச சொல்லுங்க.
4: திருப்பூர் மனோவிகா சந்திரசேகர்.
0: ஓகே, சொல்லுங்க, உதவி உபத்திரவம் ஆயிருக்கா உங்களுக்கு? நீங்க பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு பண்ணாங்க?
4: ஆபீஸ்ல டீம் மேட்ஸ் வந்து பிரிச்சு விட்டுருவாங்க. நான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு எங்க வேலை கொஞ்சம் கம்மியா இருக்குங்க, நான் போய் அடுத்த டீமுக்கு வேலை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அதுவே போயிட்டு அவங்க வேலையை ஸ்லோ போயிட்டு எல்லாம் ஏந்தரிலே கட்டிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சட்டம் விட்டுருவாங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு
1: சொல்லுவோம்,
4: ஏன்டா உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு போச்சுக்காங்க. பிரிண்ட் எடுக்கிறது, ஜெராஸ் எடுக்கிறது எல்லாம் கொண்டு வந்து ஏந்தரிலே கட்டிடுவாங்க.
0: உதவி பண்ணா இவங்கிட்டயே உதவி கேட்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுவும் ஒரு நல்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய உதவி.
1: எஸ், வணக்கம்.
0: ஓகே, அடுத்த காலர்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: சொல்லுங்க, உங்களுடைய லைஃப்ல உதவி உபத்திரவம் ஆயிருக்கா, நீங்க பண்ணீங்களா, இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததா சொல்லுங்க.
5: அதாவது நானும் என் ஃப்ரெண்ட் ஜோதி பிரியனும் ஒரு கிளாஸ் ட்ரெயின் கிளாஸ் போயிட்டு இருந்தோம், ரொம்ப தூரம் மதுரையில இருந்து. சைக்கிள் தான் போயிட்டு இருந்தோம், நைட் வந்து மழை பெஞ்சிருச்சு, என்னோட சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றுலா பஞ்சர் போடுற கூட கடை இல்ல. அப்புறம் அவனே அந்த சைக்கிள் வந்து டிரைவ் பண்ணிட்டு எனக்கு பின்னாடி தடுத்தே வந்தான், அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தா. ஜோதி பிரியனுக்கு ரொம்ப நன்றி.
1: இது உபத்திரம் இல்லையே, பெரிய உதவியாச்சு. சரிங்க,
0: ஓகே, உதவிய வந்து தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது உபத்திரம் ஆகாதனால இது டாபிக் கணக்குல வராது, இருந்தாலும் எடுத்துக்குவோம். அடுத்த காலர்,
1: வணக்கம்.
6: வணக்கம், முழுமையாச்சாமி மேடம்.
1: சொல்லுங்க
6: மேடம். நான் ஒரு 20 வருஷம் நடந்ததுங்க. நான் இதே டயத்துக்கு வண்டியில இருந்து போகும்போது நான் கேள் விழுந்துட்டேன் ரோட்ல.
1: ஐயோ,
6: இழந்தோடனே ஒரு அன்கான்சியஸ் ஆயிட்டேன். அவரு எடுத்துட்டு கூட்டிட்டு போய் என்ன எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி விட்டு அவருதான் பாத்தாருங்க. அவரு டீ கடை வச்சிருக்காரு. அவர் இது வரைக்கும் அவரோட நான் பேசிட்டு அவருக்கு எங்கிற உதவி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்.
1: வணக்கம். இப்படிதான் ஒருத்தவங்க பஸ்ஸுக்கு போறதுக்கு வழி கேட்டாங்க. நான் வந்து பெருசா பஸ்ல போய் எனக்கு தெரியல, புதுசா ஒரு ஒரு சில ஊர்களுக்கு போகும்போது என்னமோ அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க, இது வந்து 14A போறதுக்கு பதிலா 14B போகணும் போல, அது எனக்கு தெரியாது. எல்லாம் 14 தானே, எல்லாம் ஏபி எல்லாம் என்ன 14

0: வணக்கம் அடுத்த காலர்.
1: வணக்கம்.
2: ஹலோ,
1: யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க.
2: ஜனமதியில இருந்து சிவன் பேசுறேன் மேடம்.
1: என்ன உதவிகள், என்ன உதவிகள் பண்ணிருக்கீங்க? இல்ல உங்களுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணாங்களா?
2: இல்லைங்க மேடம். ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒருத்தர் சைக்கிள்ல காத்து அடிச்சிருந்தாங்க மேடம்.
1: சரி,
2: பம்புல அடிச்சிட்டு இருந்தா அப்படிங்க மேடம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி அடிச்சு அடிச்சு டயர் வெடிச்சிருக்கு மேடம்.
0: கொஞ்ச நேரத்துல டயருக்கு மஞ்சள் அடிச்சு வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்ப இப்படி பண்ணிட்டீங்களே. உதவி உபத்திரவம் ஆனால் அந்த டாபிக்ல டீ கடையில சூப்பரா பேசிட்டு இருக்கோம். ஒரு டீ பிரேக் மாதிரி பாட்டை கேட்டுட்டு
1: சொல்லணும்னு தோணுது, சரி நம்ம பாட்டு கேட்டு வந்து தொடர்ந்து பேசலாம்.
0: ஒரு பிரேக் எடுக்காம பேச
1: போயிரும்.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக ஒளிபரப்பாகும்.
1: நடந்த உபத்திரவம் என்ன அப்படின்றத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க
2: 7-8 இருக்கும் போது சைக்கிள் பழகணும்னு ஒரு ஆசையில வந்து நான் அப்போ வாடகை சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டு பக்கத்துல இருந்து ஒரு அண்ணன் வந்து என்னை கூட்டிட்டு போய் சைக்கிள் பழக வச்சாரு. போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து எங்க வீடு. அப்போ நான் அவர் என்ன பண்ணாரு, என்ன அப்படியே நான் ஓட்டுறேன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டாரு, நம்ம மெதுவா பழகிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பழகிட்டு போய் விட்டுட்டாரு. சைக்கிள் விட்டுட்டு என்னை தள்ளி விட்டுட்டாரு. நான் பாட்டு போயிட்டு இருக்க சைக்கிள்ல வேகமா போகும்போது அங்க ஒரு அம்மா காய்கள்ல தலையில வச்சுட்டு ஒரு கூடையில வச்சுட்டு வந்தாங்க. ஒரு வயசான அம்மா அவங்க மேல விட்டு அதெல்லாம் அந்த அம்மா கீழே விழுந்து காய்கறி எல்லாம் கொட்டி அப்புறம் நமக்கு விழுந்தது பாருங்க, அடி சரியான அடி விழுந்தது. அதுதான் மறக்க முடியாத ஒரு சம்பவம். சின்ன வயசுல நடந்தது,
1: சின்ன வயசுல நடந்ததுங்க, இப்ப இல்லங்க அப்படின்ற மாதிரிதான் நாங்க சிரிச்சிட்டோம். அது கீழே விழுந்து அடியும் தாண்டி அவங்களுக்கு வந்து திரும்ப வேற அடி விழுந்திருக்கும் போல சரி பரவாயில்ல, அடுத்த நேர்கிட்ட பேசலாமா. அவங்களோட வாழ்க்கையில நடந்த உதவிகளும் உபத்திரவங்களும் என்னன்னு கேப்போம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் அவினாஷ் இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க உங்களுடைய லைஃப்ல நடந்த உதவி உபத்திரவம் என்ன
3: மேடம்? இப்பெல்லாம் பாத்தீங்க மேடம், நாம ஏனியாட் இருந்து எல்லாத்தையும் ஏத்தி விடுங்க மேடம். மேல போய் நம்மள அப்படியே ஒரு எட்டி உதைப்பாங்க பாருங்க, எங்க ஒரு தெரியாது. இப்ப அந்த நடந்திருக்கு, அதனால வந்து ஒரு கெட்ட சிகாட்டி பரவாயில்ல, இப்ப நிலைமை நல்லது செய்யக்கூடாதுங்க.
1: அடுத்த காலர் யார், இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், ரங்கசாமி பரமேஸ்வரன்.
1: ஓகே சொல்லுங்க, உதவி உபத்திரவம் ஆயிருக்கா, நீங்க பண்ணிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு நடந்துச்சா?
4: எனக்கு உதவி பண்ணிக்கிறது மூக்கள் வந்து சதை வளைச்சிருந்ததுங்க. 10 வருஷமா ஒரு டாக்டர் வந்து எனக்கு உதவி பண்ணி இப்ப நான் நல்லா இருக்கிறேங்க. 22 வரப்போதுங்க. ரெண்டு மூக்கு சதை வளைச்சிதான் எடுத்து விட்டேன் டாக்டருங்க. அவருக்கு நன்றி, அவருக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி.
1: சூப்பர். சோ இது வந்து உதவி மட்டும்தான், உபத்திரவம் இல்ல. சரி ஓகே, அடுத்த காலர் எங்க இருந்து பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
5: இது மாதிரிதான் மேடம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர், எனக்கு வந்து ரெண்டு ஃப்ரெண்டு, ஒருத்தர் வந்து எங்க வீட்டுக்கிட்டே இருக்காரு, அவரு வந்து நல்லா என்கிட்ட எங்க அழைச்சிட்டு போனாலும் அழைச்சிட்டு போவாரு. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து புடவை எல்லாம் வியாபாரம் பண்ணுவாரு. அப்ப இந்த இன்னும் எங்க வீட்டுக்கிட்ட இருந்தாரு பாருங்க, அவர் சொன்னாரு, உன் ஃப்ரெண்டு வந்து புடவை வியாபாரம் எல்லாம் பண்றாரு, என் பையனுக்கு கல்யாணம் வருது, ஒரு 10 புடவை எடுத்து கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு அவருக்கு கொடுத்துடுறேன்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, அவரும் என்ன நம்பி கொடுத்தாரு பாருங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னாரு, 500 ரூபாய் தான் முதல் முதல் கொடுத்தாரு. 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு 10 புடவை எடுத்துட்டாங்க, அதையும் இது பண்ணல. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது பண்ணி கடைசியில வந்து இவரு நான் அப்புறம் தாரேன்னு அவரு வர்றப்பெல்லாம் என்ன அழைச்சிட்டு போவாரு அவங்க வீட்டுல கடன் கேட்கறதுக்கு, நான் என்னமோ கடன் வாங்கி கொடுத்தேன், நீங்க தானே இதுக்கு இது பண்ணுங்க, நீங்க தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி
1: கண்டிப்பா இது வந்து சமாளிக்க முடியாத ஒரு தருணம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நேரம் பாக்கலாம். வணக்கம். ஓகே அடுத்த கால்.

0: சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மகாத்மா தருமபுரி குணசேகரன்.
0: ஓகே, சொல்லுங்க. உதவி உபத்திரவம் ஆயிருக்கா உங்களுக்கா இல்ல மத்தவங்களுக்கா?
1: என்ன வயசுல? அந்த பக்கத்துல ஒரு ஆஞ்சநாயர் கோயில் கணவாய் இருக்கு, அது கோயிலுக்கு நாங்க போவோம். ஆடி 18 காலையில போயிடுவோம். அவருல வெடிஞ்சு போச்சு. வெளியே இருக்கும்போது நிறைய கூட்டம் எல்லாம் கீ வந்தது. என் நண்பரோட போயிட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அவரு தடுமாறி பக்கத்துல கடையில் விழுந்தாரு. தள்ளு முள் அதிகமா வச்சு பக்கம் போகும்போது அப்ப தடுமாடி பக்கத்துல கடைக்கார மேல விழுந்ததுனால ஒரு அடி விழுந்துச்சாங்க. அந்த தம்பி ஒரு தப்பு பண்ண ஏன் எங்க ஃப்ரெண்ட் அடிக்கணும் நான் கேட்டோன்னு எனக்கு விழுந்தது. அவ்வளவுதான். அதான் ஏன் தெரியும் பாக்கல வந்துகிட்டே இருந்த சாமி கும்பிட்டுமா கும்பிடு வந்துட்டோம், கும்பிடவே இல்லை வந்துட்டோம்.
0: பிரச்சனைக்கு போக கூடாதுங்கிற மாதிரி. ஓகே, அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? டீ கடை நிகழ்ச்சியில உதவியே உபத்திரவங்கிற டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். உங்க லைஃப்ல உதவி உபத்திரவம் ஆயிருக்கா?
2: வந்தே மாதிரம். வணக்கம். மதிப்பு மிகுந்த அறிவிப்பாளர் இருவருக்கும் வணக்கம். உங்கள் இருவர் உரையாடலும் ரசிக்கும்படி உள்ளது. நான் கோவைக்கு மேற்கே தேவராயபுரத்திலிருந்து சுதம் ராஜா. ஒரு ஒரு திருவிழாவுக்கு போய் நானும் போய் கலந்துகிட்டேன். அந்த திருவிழாவில உணவு பரிமாறிட்டுதாங்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை கூப்பிட்டாங்க, நீயும் ஏதாவது எடுத்து வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த பந்தி விலங்கு நடத்த போய் பார்த்தா ஒண்ணுமே காணும். அப்புறம் ஒரு 10-20 ஒரு பக்கெட்ல லட்டு மூடி வச்சிருந்தாங்க. அதை அப்படியே தூக்கிட்டு திரும்ப நான் வச்சுட்டு போனா ஏற்கனவே இறையில வச்சிருக்கேன் அந்த லட்டு. ஒரு 20 பேருக்கு வச்சுட்டு நானு வாங்கினவங்களும் வேணாம்னு சொல்லி அவங்களும் வச்சு வாங்கிட்டாங்க. நானும் வச்சுட்டு ஆஹா சத்தம் எல்லாம் கொண்டு வச்சுட்டு அதை ஒருத்தர் பாத்துட்டு என்னப்பா சின்ன விருந்துக்கு உதவி சொன்னா இந்த மாதிரி வச்ச லட்டையே திரும்பி வைக்கிட்டு அடுத்த மந்திக்கு லட்டு கேங்க போறதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப கலகலகலன்னு அந்த திருச்சி நகைச்சுவையா போச்சு.
0: லட்டு லாபமாவும் போயிருச்சு, இன்னொரு பக்கம் நஷ்டமாவும் போயிருச்சு.
3: இது ஒரு ஸ்வீட் மெமரியா தான் இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுட்டு போயிருப்போம், ஆனா அந்த ஹெல்ப்பே நமக்கே வந்து ஏன்டா ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. அப்படிதான் நாடோடிகள் ஒரு படம் பாத்திருக்கீங்களா? உண்மையான லவ்னா சொல்லி உயிரை கொடுப்பேன்ற மாதிரி யாராவது சேர்த்து வைக்கணும்னு போவாங்க. ஆனா அந்த படத்துல வந்து சில சிச்சுவேஷன்ஸ் நடந்துச்சு. அந்த மாதிரி ரியல் லைஃப்ல ஒருத்தவங்களை பார்த்தேன் நானு, அவங்களோட லவ் சேர்த்து வைக்கிறேன் சொல்லுவே அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணன் ஒரு அவருக்கு வந்து இந்த அவரோட வாழ்க்கையில அவரோட ஃப்ரெண்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி போய் சேர்த்து வைக்கிறன்ற பேர்ல அவர் போய் மாட்டிக்கிட்டாரு பிரச்சனையில. அவங்க வீட்லயும் இவங்க வீட்லயும் பதில் சொல்ல முடியாம கடைசியில ஐயோயோ ஏன்டா உனக்கு போய் நான் உதவி பண்ண அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருந்தாரு.
0: என்ன பண்றது, சில நேரங்கள்ல நமக்குன்னு வந்து வரணும்ட்டு இருந்தா அது ஒண்ணு யாராலும் எதையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு சூப்பரா போச்சு இல்ல டீ கடை. நிறைய நேர்கள் பங்கெடுத்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாமே, உதவி உபத்திரம் எப்படி ஆச்சு, அவங்களுக்கு வந்த உதவி, அவங்க செஞ்ச உதவி எல்லாத்தையும் ரொம்ப அழகா தெளிவா சூப்பரா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி டெய்லியும் ஈவினிங் 6:40 டீ கடையில
3: சூப்பர் சூப்பரா டாபிக்ல நாங்க உங்க கூட பேசிட்டு இருக்கோம், எங்க கூட அழகா பேசி கலக்கிட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில தவறாம நீங்களும் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் பேசிட்டு இருந்தேன் நான் உங்க ஆர்ஜே சுஜி மற்றும்
0: ஆர்ஜே நிஷா. ஸ்டே டியூன்ட்.
3: நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக ஒளிபரப்பாகும்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையில்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதாவை இன்று சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அர்ஜுன் ராம் மேக்வால், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீர்ப்பாயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொண்டுவரப்படவுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நவீன மற்றும் சுதந்திரமான சீரான தீர்ப்பாய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையும் திறனும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதன் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதோடு உலக தரத்திலான நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை வலுப்பெறும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இம்மசோதா வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சுபாஷ் பராலா, நீதி நிர்வாகத்தில் இந்த மசோதா பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட 11 ஆண்டுகால முயற்சியின் பயனாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக

0: உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில், கடந்த 2021 கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதிய மசோதாவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கப்படுவதையும் தமது உரையில் திரு திருச்சி சிவா குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு எஸ் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சியின் திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரும் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். எல் நினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறைந்து வருவது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மழை குறைவதால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதனை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் பருவமழையில் ஏற்படும் மாற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களில் மாவட்ட அளவிலான எல் நினோ பாதிப்பு நிவாரண திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயல்பு நிலைக்கும் குறைவாக மழை பெய்துள்ள 342 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையான செயல்முறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகள் கையிருப்பில் வைத்திருக்குமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனாவுடனான எல்லைப்பகுதி குறித்து அந்நாட்டுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற 36வது இந்திய சீன எல்லை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியாகவும் ராணுவ அதிகாரிகள் நிலையிலும் எல்லைப்பகுதியில் அமைதியை பராமரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனா உரிமை கோரும் எந்தவொரு பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்ப இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்களாதேஷ் பிரதமர் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கான இந்திய துணைத் தூதர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாகவும், இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடாளுமன்றத்தில் தில்லி மாணவர் போராட்டம் தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தொடர்ந்து மறுத்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் போராட்டத்தின்போது தில்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்ளாதது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரிய பதிலளிக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்தவிடாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தடை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களையும் சிறிய அளவிலான வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு அரசின் கடன் உதவி வழங்கப்பட்டது. பிரதமரின் வேளாண்மை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் உரிய நேரத்தில் தமக்கு கடனுதவி கிடைத்ததாக சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தெரிவித்தார்.
2: இப்ப இந்த லோன் வந்து பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல எடுத்ததுனால எனக்கு இதுல 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மூலமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல 3% சப்சிடி கிடைக்குது. 5 இந்த லோன் கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப புதுசா வேலை வாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலமா ஃபுட் ப்ராசஸிங் வரும்போது PMFME மூலமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியாக லோன் கிடைக்கும். பிரதம மந்திரியோட ஸ்கீமில் ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலமா லோன் வாங்கும்போது

0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விவசாயி தீபா தெரிவித்தார்.
1: ஆல்ரெடி நாங்கள் ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து ப்ரீடிங் யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லோன் வாங்குறோம். இந்த லோன் வந்து நாங்கள் 19 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது.
0: பலுச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்துள்ளதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11 தேதியன்று நாட்டின் 6 கோடி மக்களும் கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் போதாது என்றும், சர்வதேச சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாகவும் அரசியல் மற்றும் தூதரக அளவிலும் பலுச்சிஸ்தானுக்கு அங்கீகாரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா உறுப்பு நாடுகள், ஆசியான், ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் கொடுமைகளை அனுபவித்து வரும் 50,000 மேற்பட்ட பலோச் மக்களை அந்நாடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு மிர்யார் பலோச் கேட்டுக் கொண்டுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் வடிம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகான்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. பின்னர் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெல்லை அணி 18 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ரன் மட்டுமே எடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 MHz. நேரம் 7:25:30. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம், விலைகள் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலே அதிகபட்ச விலையாக 17,055 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,609 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,101 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,169 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 17,269 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,511 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,238 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 10,899 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 17,333 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,712 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,199 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,319 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி

செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மழைக்கு 12 இலிருந்து 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10 இலிருந்து 16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து ஒத்திவைக்கவும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இடவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யவும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளியில் நாற்றங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். நேரம் 7:30.

வணக்கம் விவசாய பெருமக்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். இன்றைய நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரி எரிபொருட்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கே ராஜ்கிஷோர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. முனைவர் எஸ் கே ராஜ்கிஷோர் அவர்கள் சுற்றுச்சூழல் அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். தற்போது கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சுற்றுச்சூழல், நேனோ தொழில்நுட்பம், கார்பன் சேமிப்பு மற்றும் பசுங்குடில் வாயு வெளியேற்ற குறைப்பு ஆகிய துறைகளில் சிறப்பு ஆய்வுத்திறன் பெற்ற இவர் கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கப் பணிகளில்

0: 12 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்று சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அறிவியல் துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கி வருகிறார். இந்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறை, தென்னை வளர்ச்சி வாரியம், தமிழ்நாடு வனத்துறை, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், கோரமண்டல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்களின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்ட பல ஆராய்ச்சி திட்டங்களை வெற்றிகரமாக வழிநடத்தி நிறைவேற்றியுள்ளார். மேலும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மதிப்புமிக்க அறிவியல் இதழ்களில் 40 மேற்பட்ட ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டதுடன் தனது ஆராய்ச்சி துறைகளில் 6 மேற்பட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். இவரது கல்வி மற்றும் ஆராய்ச்சி சார் சிறப்பை அங்கீகரிக்கும் வகையில் முனைவர் பட்ட ஆய்விற்கான பண்டிட் ஜவஹர்லால் நேரு கல்வி உதவித்தொகை மற்றும் முதுகலை ஆராய்ச்சிக்கான உதவித்தொகை ஆகியவற்றை பெற்றுள்ளார். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறந்த ஆசிரியர் விருதையும் பெற்றுள்ளார். அண்மையில் இயற்கை வள மேலாண்மை துறையில் புதுமையான பங்களிப்புகளை பாராட்டி மெட்ராஸ் வேளாண் மாணவர் சங்கம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் சார்பில் வழங்கப்பட்ட மாசு அவார்டு ஃபார் இன்னோவேஷன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற விருதால் கௌரவிக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, கார்பன் தடமதிப்பீடு, காலநிலை மாற்ற தணிப்பு, வேளாண் சூரிய ஆற்றல் ஒருங்கிணைப்பு, நேனோ தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு மீளுருவாக்கம் போன்ற துறைகளில் மேற்கொண்ட சிறப்பான ஆராய்ச்சிகளுக்காக தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகளில் சிறந்த வாய்மொழி விளக்க உரை, சிறந்த ஆய்வுக் கட்டுரை மற்றும் சிறந்த சுவரொட்டி விளக்க உரை உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். நிகழ்ச்சியை கேட்போமா?
1: வணக்கம். ஆகஸ்ட் 10 தேதி உலக உயிரி எரிபொருள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரி எரிபொருட்களின் பங்கை பற்றி தான் நான் இங்கே பேச போறேன். முதல்ல உயிரி எரிபொருட்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். செடிகள், மரங்கள், பயிர் கழிவுகள், மாட்டு சாணம், சமையல் கழிவுகள் போன்ற இயற்கை பொருட்களிலிருந்து தயாரிக்கிறது தான் இந்த உயிரி எரிபொருட்கள் என்று நம்ம சொல்றோம். ஆங்கிலத்தில் அது பேர் பயோஃபியூவல்ஸ் அப்படின்னு. இதுக்கு உதாரணமாக சொன்னோம்னா பயோ எத்தனால், பயோடீசல், இதில் எல்லாமே தான் உயிரி எரிபொருட்கள் என்று நம்ம சொல்கிறோம். ஆகஸ்ட் 10 வரலாற்றில் வந்து ஒரு முக்கியமான தினம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 1893 ஆகஸ்ட் 10 ஜெர்மன் என்ஜினியர் ருடால்ஃப் டீசல் அவர் வெற்றிகரமாக இந்த கடலை எண்ணெயிலிருந்து ஆற்றலை எடுத்து அதை என்ஜினை ஓட்டி காமிச்சார். ஸோ இதுதான் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவர் தான் வந்து ஒரு தீர்க்கதரிசியா பிற்காலத்தில் தாவரில் இருந்து தான் எரிபொருட்களை வந்து தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷனா சொன்னாரு. இப்போ நடைமுறையில் நம்ம அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்க கேட்கலாம், 1893 இந்த ஆராய்ச்சியில ஆரம்பிச்சிருச்சு, அப்போ ஏன் நமக்கு தெரியல அப்படின்னா 1940 வரைக்கும் US, யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பயோஃபியூவல்ஸ் வந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, டிரான்ஸ்போர்டேஷன் அதாவது போக்குவரத்துக்கு எல்லாமே. ஆனால் என்ன ஆச்சு, 2 அப்புறமா இந்த கச்சா எண்ணெய் சொல்ற க்ரூட் ஆயில் அதோட விலை வந்து ரொம்ப கம்மியாச்சு. ஸோ அதனால மக்கள் என்ன போயிட்டாங்க, இந்த டீசல், பெட்ரோல் இது எல்லாமே வந்து சீப்பா கிடைக்கிறனால அதை தேடி போனனால இந்த பயோஃபியூவலோட ஆராய்ச்சி, இந்த பயோஃபியூவலோட பயன்பாடு வந்து ரொம்ப கம்மியா போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆச்சு, 1990 வந்து திருப்பியும் இந்த கச்சா எண்ணெயோட விலைவாசி வந்து அதிகமானனால திருப்பியும் வந்து இந்த பயோஃபியூவலோட ஆராய்ச்சி அதோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சனால அதுலேருந்து திருப்பியும் ஆராய்ச்சி அதோட டெக்னாலஜி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த US ஈரான் இதில் வந்து அந்த போர் சூழ்நிலை இருக்கும்போது அங்கே ஒரு போர் சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வீட்டில் பயோகேஸ் ஓட தேவை வந்து இப்போ தான் புரியுது. ஏன்னா சிலிண்டர் இல்லை, பெட்ரோல் டீசலோட விலை வந்து அதிகமாகுது, அதோட தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால. ஸோ இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் பயோஃபியூவலோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு முக்கியத்துவம் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. அப்போனா கடந்த 120 இந்த பயோஃபியூவல் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க, அது மக்களுக்கு எந்த மாதிரி பிரயோஜனமா இருந்துச்சு, அதாவது 120 பயோஃபியூவல் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க, அது மக்களுக்கு எப்படி பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்க்கலாம். இந்த

பயோஃபியூவல் ஆராய்ச்சி வந்து நாலு தலைமுறைன்னு பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஜெனரேஷன் பிரிக்கலாம். இந்த முதலாம் தலைமுறை தான் ஃபர்ஸ்ட் ஜீன் சொல்லுவோம், 1G அப்படின்னு. இது எப்படின்னா, உணவு பயிரில் இருந்து ஆற்றல் எடுக்கிறது, உணவு பயிரை வந்து உயிரி எரிபொருளுக்கெல்லாம் மாத்துறது. உதாரணமா மக்காச்சோளம், கரும்பு, வெஜிடபிள் ஆயில், தாவரிலிருந்து வர எண்ணெய்கள், இதிலிருந்து நாம் ஆற்றல் எடுக்கிறோம். இரண்டாம் தலைமுறை பயோஃபியூவல்ஸ் நம்ம சொன்னோம்னா, அது வந்து கழிவுலிருந்து, அதாவது வைக்கோல், கரும்பு தோகை, மக்காச்சோளம் தண்டுகள், வாழைத்தண்டுகள், மாட்டு சாணம். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற மக்கும் குப்பைகளிலிருந்து உயிரி எரிபொருட்களை நாம் வந்து தயாரிக்கிறது தான் 2G பயோஃபியூவல் நம்ம சொல்றோம். இது கூட எனர்ஜி கிராப்னு சொல்றோம், ஆற்றல் பயிர்கள், ஜெட்ரோப்பா, காட்டு ஆமணக்கு. ஸோ இந்த மாதிரி ஜெட்ரோப்பாலிருந்து தயாரிக்கிறது தான் பயோடீசல். இந்த காலகட்டத்தில் வந்த டெக்னாலஜியை நாம் வந்து 2G பயோஃபியூவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த மூணாம் பயோஃபியூவல், தேர்ட் ஜெனரேஷன் பயோஃபியூவல்ஸ். அதுதான் எதுலேருந்து எடுத்ததுனா மைக்ரோ ஆல்கே, அதாவது நுண்பாசி. நுண்பாசிலேருந்து எடுக்கிறது தான் இந்த 3G பயோஃபியூவல். இது எப்படின்னா, ஒரு தொழிற்சாலையில் இருக்கிற கழிவு நீர்லேருந்து நுண்பாசியை வந்து கல்டிவேட் பண்ணி அதிலிருந்து ஆயிலை பிரித்து எடுத்து பண்ணுறது தான் இந்த பயோஃபியூவல். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டாக ஆராய்ச்சி எப்படி போயிட்டுருக்குன்னா, நான்காம் தலைமுறை பயோஃபியூவல், இதுதான் ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நுண் உயிர்கள், நுண்பாசியிலிருந்து நாம் அந்த பயோஃபியூவல் எடுக்கிறது தான் இந்த 4G பயோஃபியூவல் அப்படின்னு. ஸோ கடந்த 120 வருஷத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சியிலிருந்து மிகப்பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் இது மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது நிச்சயமாகவே வெற்றிகரமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அது வெற்றிகரமாக இருக்கு. உலக அளவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 70% பயோஃபியூவல் US, பிரேசில் மாதிரி கண்ட்ரிலிருந்து தான் வருது. இந்த ரெண்டு கண்ட்ரிலேருந்து தான் வருது. அடுத்தபடி யூரோப்பில் வந்து 9% பயோஃபியூவல் வருது. இப்போ பிரேசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பலவிதமான மெஷின்களுக்கு 100% எத்தனால பயன்படுத்தி தான் அவங்க ஆற்றல் எடுத்துக்கிறாங்க. இதே US பார்த்தோம் அப்படின்னா மக்காச்சோளத்திலிருந்து வர பயோஃபியூவல். ஸோ இந்த மாதிரி நாளுக்கு நாள் பல நாடுகள் வந்து அந்த பயோஃபியூவல் ஆராய்ச்சியிலையும் அதோட யூஸ்லையும் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போதுக்கு போக்குவரத்துக்கு 4% ஆற்றல் பயோஃபியூவல் இருந்து வருது. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்றவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2030 இந்த பயோஃபியூவலோட பங்கு வந்து 7% இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, நாளுக்கு நாள் பயோஃபியூவலோட முக்கியத்துவம் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. அது பயன்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் நாம் இருக்கிறோம். அப்போ இந்தியாவோட நிலைமை என்ன, இந்தியா நாம் எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2004 இந்த பயோ எத்தனால் வந்து பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வராங்க கவர்மெண்ட். 2006 5% எத்தனால் வந்து பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க எல்லா ஸ்டேட்டுக்குமே. ஆனா 2006 2014 பார்த்தோம் அப்படின்னா, 1.5% மட்டும்தான் பெட்ரோல் கூட எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ண முடிஞ்சது. அந்த காலகட்டத்தில் இந்த பயோ எத்தனாலோட உற்பத்தி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 400 கோடி லிட்டர் பயோ எத்தனால். பட் அவ்வளோதான் நம்மளால தயாரிக்க முடிஞ்சது இந்தியாவில். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது உங்களுக்கு பலவிதமான காரணங்கள். ஒன்று, அதுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள், அதுக்கு வேண்டிய கட்டமைப்பு இதெல்லாம் இல்லாமல் இருந்தனால தான். இதை உணர்ந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2018 நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்து மக்களை என்கரேஜ் பண்ணி சயின்டிஸ்ட் எல்லாமே அதை இன்வால்வ் பண்ண வச்சு எத்தனால் பிளான்ஸ் எல்லாமே அதிகமாக நாம் வந்து கொண்டு வந்து ஆரம்பித்தோம். தொழிற்சாலைகள் இந்த பயோ எத்தனால் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கொண்டு வந்து இப்போ 2021 10% பெட்ரோல் கூட பயோ எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணணும். 10% எத்தனால் பிளஸ் 90% பெட்ரோல். ஸோ 2021 நாம் பார்த்தோம் அப்படின்னா 600 கோடி லிட்டர் எத்தனால் வந்து நம்ம இந்தியாவில் தயாரித்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200 கோடி லிட்டர் பயோ எத்தனால் நாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து அரசாங்கத்தோட புது புது ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்க மக்களுக்கு வந்து நல்ல ஒரு எரிபொருள் கொடுக்கணும், சுற்றுப்புறலுக்கும் அது வந்து சாதகமாக இருக்கணும், அதே மாதிரி வரக்கூடிய டிமாண்டு
இன் எனர்ஜியை வந்து அது பூர்த்தி செய்யணும்னு சொல்றதுக்காக

0: நம்ம அரசாங்கம் பலவிதமான இது பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னது பயோ எத்தனால், இது இல்லாம டீசலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க பயோ டீசல். அது இந்தியாவில் பாத்தீங்கன்னா 5% மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வந்துருக்காங்க. இப்பொழுதுக்கு அது டைரக்டா பப்ளிக் யூசேஜ் இல்லைனாலும் கவர்மெண்ட் வாகனங்கள், ரயில்வேஸ் அந்த மாதிரி இதுல வந்து இப்போ படிப்படியாக பயோ டீசலும் நாம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம்.
1: ஆகாசவாணி நமது ரெயின்போ எஃப்எம் 103 MHz-ல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரி எரிபொருட்களின் பங்கு குறித்து நம்மிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கே ராஜ்கிஷோர் அவர்கள்.
0: இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தாலும் இந்தியாவுக்கு இது வந்து எப்படி நன்மையா இருக்கு, அது குறிப்பா இந்த பயோ எத்தனால் புரோகிராம் பெட்ரோல் கூட இந்த பயோ எத்தனால் நாம வந்து சேர்த்தும் போது எப்படி இந்தியாவுக்கு அது ஒரு நன்மை, அது பொருளாதாரத்தில் எப்படி நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1.97 லட்சம் கோடி ரூபாய் நாம் வந்து சேமிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இத்தளவுக்கு பயோஃபியூவல் நாம் யூஸ் பண்ணனால 316 லட்சம் மெட்ரிக் டன் க்ரூட் ஆயில் அதாவது கச்சா எண்ணெய் வந்து நாம் யூஸ் பண்ணல, அதாவது வெளிநாட்டிலிருந்து நாம் இறக்குமதி பண்ணல. பண்ணாதனால 1.97 லட்சம் கோடி ரூபாய் நாம் வந்து அதுக்கு வந்து சேமிச்சிருக்கிறோம். இது மட்டும் இல்ல, 1.66 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்திய விவசாயிகளுக்கு வந்து போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா இந்த எத்தனால் முக்கியமா அந்த கரும்புல இருந்து மொலாசஸ்ல இருந்து எடுத்து அந்த எத்தனால் வந்து தயாரிக்கிறனால கரும்பு விவசாயிகளுக்கு, அது இல்லாம மக்காச்சோளம் போட்ட விவசாயிகளுக்கு இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணனால இத்தனை ரூபாய் வந்து போய் சேர்ந்திருக்கு. அது ஒரு லிட்டர் எத்தனாலுக்கு ஒரு விவசாயிக்கு 71 ரூபா கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ இது பார்க்க போனா பலவிதமான நன்மைகள் இருந்தாலும் சில பேர் யோசிக்கலாம், இருந்தாலும் அது கச்சா எண்ணெயை பார்க்கும் போது இந்த பயோ எத்தனால் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போதுக்கு அது அப்படிதான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கச்சா எண்ணெய் வந்து யுஎஸ்ல பேரல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா $70 இன்றைய விலை. ஆனா ஃபியூச்சர்ல எப்படி வரும்னா ஒரு பேரல் 120-130 யுஎஸ் டாலரா இருக்கிற சமயத்துல கண்டிப்பாக இந்த பயோ எத்தனால் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். சோ இது மட்டும் இல்ல, இந்த போர் சூழ்நிலையில நம்ம பாக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு விலை ஒரு கட்டுக்கோப்புல இருக்கணும் பெட்ரோல் டீசல் விலை. ஆனா இந்த போர் சூழ்நிலை, இந்த ஈரான் யுஎஸ் போர் சூழ்நிலை இதெல்லாம் நாங்க பார்க்கும் போது ஒரு ஒரு நாட்டுக்குமே இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து ரொம்ப அதிகமாகுது. ஆனா நம்ம இந்தியா படி அப்படி இல்லை. பார்த்தோம் அப்படின்னா 1/5 நாம் வந்து பயோ எத்தனால் யூஸ் பண்றதுனால விலைவாசி வந்து ரொம்ப அதிகமா ஏறல. அதுவும் நமக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பக்கத்து நாடு ஆன பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா இந்த நாடுகள்ல கடந்த 4 வருஷத்துல நம்ம பார்த்தோம்னா 20%-40% பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு. இதே இந்தியால நம்ம பார்த்தோம்னா வெறும் 6% பெட்ரோல் டீசல் விலை தான் ஏறி இருக்கு. இது பக்கத்து தேசம் மட்டும் இல்ல, இத்தாலி, ஜெர்மனி அந்த மாதிரி கண்ட்ரியை நம்ம கம்பேர் பண்ணோம்னா கூட அவங்க நாட்டில் 18-20% பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு. ஆனா இந்தியால வந்து 6% இருக்கிறனால இதுல இருந்து நமக்கு தெரியுது என்னன்னா இந்த பயோ எத்தனால் நம்ம நாட்டிலே தயாரிக்கிறனால இந்த விலைவாசியில இருந்து நாம் பாதுகாப்படுறோம். இருந்தாலும் நாம் இந்த விலை அதிகமாக இருக்குதான் நான் நினைக்கிறோம், கண்டிப்பா அது வந்து கம்மியாகணும். அதுக்கு மேலும் மேலும் இந்த பயோ எத்தனால் நாம் வந்து பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணி நாம் பண்ணும்போது ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு விலையும் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இப்ப நாம பார்த்தது எல்லாமே எப்படி ஒரு நாட்டுக்கு இந்த பயோ எத்தனால் பயோ ஃபியூவல்ஸ் வந்து பொருளாதாரத்துல அது நன்மை கொடுக்குது, பொதுமக்களுக்கும் அது நன்மையா இருக்கு நாம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அப்ப சுற்றுச்சூழலுக்கு அது பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்றைய நிலைமையில எல்லாருக்கும் தெரியும் 2 முக்கியமான சவால்கள் நம்ம இயற்கைக்கு, 1 பருவநிலை மாற்றம், 2 மாசு பொல்யூஷன். இந்த 2 பிரச்சனையை தான் நாம் எல்லாருமே வந்து எதிர்கொள்ந்துட்டு இருக்கோம். இப்போ 1, இந்த பருவநிலை மாற்றம். இந்த பருவநிலை மாற்றம்னால ஒரு பக்கம் வெள்ளம், இன்னொரு பக்கம் வறட்சி. பயிர் நாம சாகுபடி பண்றோம் அப்படின்னா பயிர் பாதுகாப்புக்கு வந்து இந்த பூச்சி இல்ல நோய் தாக்குதல் வந்து நாம நினைச்சபடி இல்லாம

அது இந்த பருவநிலையத்துக்கு வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வருது. அது இல்லாம இப்ப தண்ணி கூட தர வேண்டிய டைமுக்கு உங்களுக்கு பயிருக்கு வந்து தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் உலக வெப்பமயமாகுதல், குளோபல் வார்மிங் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த உலக வெப்பமயல் ஆகுதல் தான் இப்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா நம்ம பாக்குறோம். அப்ப இந்த உலக வெப்பமயமாகுதல்னா என்ன அப்படின்னா, இது புவி மேல்பரப்பு வெப்பம் அதிக ஆகுது, அதாவது குளோபல் மீன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லுவோம். அதாவது கடந்த 100 வருஷத்துல 1.1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ஏறி இருக்கு. இப்படி ஏறனால ஃபீல் பண்றோம். ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பசுமை குடில் வாயுக்கள் கிரீன்ஹவுஸ் கேசஸோட அந்த குவாண்டிட்டி வந்து வளிமண்டலத்தில் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப அந்த பசுமை குடில் வாயுக்கள்னா என்ன, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இதோட கான்சென்ட்ரேஷன் வந்து வளிமண்டலத்தில் அதிகமாகுது. காரணம் என்ன, நாம் மரத்தை அதிகமாக வெட்டியிருக்கோம்.

வந்து வளிமண்டலத்தில் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அந்த பசுமை குடில் வாய்க்கல்னா என்ன? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு. இதோட கான்சென்ட்ரேஷன் வந்து வளிமண்டலத்தில் அதிகமாகுது. காரணம் என்ன? நாம் மரத்தை அதிகமாக வெட்டியிருக்கோம் கடந்த 200 வருஷத்தில். அப்புறம் ஃபாசில் ஃபியூவல். ஃபாசில் ஃபியூவல்னா என்ன? புதைப்படிவு எரிபொருட்கள் ஆகிய இந்த ஃபாசில் ஃபியூவலை தான் நாம் மண்ணிலிருந்து எடுத்து அதை வந்து க்ரூட் ஆயில், அதுதான் கச்சா எண்ணெயாக இருந்து அதிலிருந்து பெட்ரோல் டீசலாக நாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதனால இந்த வாகனங்களுக்கு எல்லா விதமான எரிசக்தி இந்த ஃபாசில் ஃபியூவல்லேருந்து நாம் எடுக்கிறனால ஃபாசில் ஃபியூவல் ஆன இந்த பெட்ரோல் டீசல்ல என்ன இருக்கு? கரிமம் தான் இருக்கு, கார்பன். அப்போ அது எரிக்கும் போது எல்லாம் கார்பன் டை ஆக்சைடா வெளியிடுது. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 200 வருஷத்துல எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு நாம் அதிகப்படுத்திருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் மனிதனோட வரலாற்றிலே வந்து இத்தனை 1000 வருஷத்துல அது மாதிரி ஆனது இல்ல. எக்ஸாம்பிள், 18th century கார்பன் டை ஆக்சைடு வந்து வளிமண்டலத்துல 280 ppm இருந்துச்சு. இப்போ 425 ppm கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அதிகமா ஆகிற இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த உலக வெப்பமயமாகுதலுக்கு மிகப்பெரிய காரணம். சோ இதனால தான் நாம் என்ன பண்ணணும்? இந்த ஃபாசில் ஃபியூவல் ஆனதை வந்து நம்ம கம்மி பண்ணணும், ரெனியூபிள் எனர்ஜிக்கு நாம போகணும், புதுப்பிக்க தக்க ஆற்றலை நாம் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, அதுதான் இந்த சூரிய ஆற்றல் சோலார் எனர்ஜி, காற்றலை ஆற்றல் விண்ட் எனர்ஜி. இந்த மாதிரி ரெனியூபிள் எனர்ஜிக்கு நாம் போனோம் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து நாம் கம்மி பண்ண முடியும் வளிமண்டலத்தில். இந்த மாதிரி ரெனியூபிள் எனர்ஜியில ஒரு விதமான சொல்யூஷன் தான் இந்த உயிரி எரிபொருட்கள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு துளி பெட்ரோல் தயாரிக்கிறதுக்கு இயற்கையில பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும். இதே தாவரங்களிலிருந்து இந்த பயோஃபியூவலை நாம் வந்து தயாரிச்சோம் அப்படின்னா அது வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடும் உங்களுக்கு வெளியிடாது, அது மூலமா நாம் இயற்கை வளமத்தையும் நாம் வந்து பாதுகாக்கலாம். அதனாலதான் பெட்ரோல் கூட எத்தனால் போடுறோம், வெறும் பெட்ரோலை பார்க்கறோம். இந்த ரெண்டு இதை நாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து இந்த வெறும் பெட்ரோல் மட்டும் போடுறதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கார்பன் மோனாக்சைடு ரொம்ப அதிகமாகுது வெளியிடுது, சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வந்து வெளியாகுது, NOx நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அதிகமாகுது, குறிப்பா பார்ட்டிகுலேட் மேட்டர் ரொம்ப அதிகமாகுது. இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் என்ன? டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இந்த PM 2.5 சொல்லுவோம், பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 micrometer அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் மாதிரி இருக்கிற எரிபொருட்கள் இருந்து அதிகமாக வருது. இதுக்கு தான் மாற்றாக நாம் இந்த பயோ எத்தனால் போடும்போது கார்பன் மொனாக்சைடு அளவு வந்து ரொம்ப கம்மியாகுது, சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறது இல்லை, ஹைட்ரோ கார்பன்ஸ் ரொம்ப கம்மியாகுது. மொத்தமாக இதை லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லைஃப் சைக்கிள் அனாலிசிஸில் இந்த பயோஃபியூவலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசல் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெட்ரோல் டீசல்ல கம்பேர் பண்ணும்போது இந்த பயோஃபியூவல்னால 50% கிரீன்ஹவுஸ் கேசஸ், அதாவது பசுமை குடில் வாயுக்கள் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு பலவிதமான ஆராய்ச்சி ரிப்போர்ட் வந்து சொல்றாங்க. நான் சொன்னது 50% வந்து மினிமம். இப்போ நம்ம கரும்பு எடுத்து கரும்புல இருந்து மொலாசஸ், மொலாசஸ்ல இருந்து பயோ எத்தனால நம்ம தயாரிச்சோம் அப்படின்னா அதுல 60% பசுமை குடில் வாயுக்கள் அவ்வளோ கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது மூலமா நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த குளோபல் வார்மிங், மாசுபடுதல், என்வாயர்மெண்டல் பொல்யூஷன், இதுல எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான தீர்வு பயோஃபியூவல். அதனால தான் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பயோஃபியூவல் நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு நாம் மிக பெரிய நல்லது பண்றோம் அப்படின்னு பொருள். இது ரெண்டு விதமான முக்கியத்துவம். ஒன்னு, இயற்கையிலே நமக்கு வந்து பல விதமான வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட். ஒரு வருஷத்துக்கு 150 metric tons அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். அது வந்து எந்த விதமான ஒரு கன்வர்ஷனுக்கும் அது போறதில்லை, அது எல்லாமே குவியல் மூலமா லேண்ட் ஃபில்லின் போய் இன்னுமே கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனும் தான் அது வந்து வெளியிடுது. ஸோ இந்த விதமான அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை பயோஃபியூவலாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக ஆகுது. இப்போ சமீபத்தில் பஞ்சாப் ஹரியானா இல்லை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நெல் அடிப்பகுதியை வந்து என்ன பண்ணுறாங்க, எரிச்சிடுறாங்க. இந்த எரிக்கிறனால மிகப்பெரிய மாசு அடைகிறது. இந்த மாசு வந்து நாம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை பயோஃபியூவலாக தயாரிக்கும் போது அது சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையுது. ஒரு பக்கம் நம்ம சுற்றுச்சூழலை பத்தி நம்ம பேசிட்டோம், ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது இல்லாம பயோஃபியூவல் தான் இப்போ முக்கியமா இருக்கு, அது எல்லாரும் மக்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம்.
அதுல பாத்தீங்க

0: சில வதந்தி இருக்கு. என்ன வதந்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெட்ரோல் கூட இந்த பயோ எத்தனால் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது வண்டி எல்லாம் ரிப்பேர் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படிலாம் எந்த விதமான ஆராய்ச்சி ரிப்போர்ட் எதுவுமே இல்லை. இப்ப மாருத்து சுஜிக்கி வந்து 2025-26 2.8 கோடி வாகனங்களுக்கு வந்து அந்த ரிப்பேர் எடுத்த கணக்கு எடுத்து பார்க்கும்போது அதில் 1.5 கோடி வண்டிகள் வந்து பழைய வண்டிகள், அதாவது E20 சொல்ற வண்டி இல்லாம 2023 முன்னாடி தயாரித்த வண்டிகள். அந்த வண்டியில எதுவுமே வந்து ரிப்பேர் ஆகல. ஏன்னா கடந்த ஒரு 10-15 வருஷமா நாம வந்து படிப்படியாக இந்த எத்தனால வந்து பயோஃபியூவல் எத்தனால வந்து பெட்ரோல் கூட வந்து நாம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது வதந்தி என்னன்னா, இதுல வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கு, மாய்ஸ்சர் அதிகமா இருக்கு, அதனால ரிப்பேர் ஆயிருமானா, அந்த மாதிரியும் இல்ல. 1-2 இடத்துல ஏதோ ஒரு ரிப்போர்ட் சொல்றத வச்சு நாம பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த இந்தியால பலவிதமான கம்பெனிகள் இருந்து நாம எடுக்கிற தகவல் படி பார்க்கும் போது அந்த மாதிரி எந்த விஷயமும் ஆகல. மூன்றாவது, குளோரைடு கண்டென்ட் இந்த பயோஎத்தனால் இருக்கிறனால அதுவும் வாகனத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரீசெண்டா. அதுவும் வந்து நாம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அந்த மாதிரி குளோரைட் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த எத்தனால் பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வண்டிக்கு யூஸ் பண்றதுனால வண்டிக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில பல கம்பெனி பல ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயோ எத்தனால் செய்யறதுனால எந்த விதமான ரிப்பேர் ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து தனியார் 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர உற்பத்தி நிறுவனங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரூமர் எல்லாமே நம்ம நம்பாம நம்ம அரசாங்கத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணாதான் மேலும் மேலும் இந்த பயோஃபியூவலோட உற்பத்தி வந்து நம்ம மேலே மேலே அதிகரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உயிரி எரிபொருட்களோட முக்கியத்துவம், இன்னுமே வருங்காலத்தில் இந்த உயிரி எரிபொருட்களோட உபயோகம் வந்து அதிகரிக்கும், அதோட முக்கியத்துவம் நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில் ஒரு வருஷத்துக்கு நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதாவது யூஸ் பண்ண சமையல் எண்ணெய். இது இல்லாமல் மொத்தமாக ஒரு 300-350 மெட்ரிக் டன் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கழிவுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 மெட்ரிக் டன்ஸ் கம்போஸ்ட் ஆகவும் வெறுமி கம்போஸ்டாகவும் தயாரிக்கிறாங்க. இது இல்லாமல் உபரி 150 மெட்ரிக் டன்ஸ் இந்த வேளாண் கழிவுகள், குறிப்பாக இந்த லிக்னோசெல்லுலிக் வேஸ்ட் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணாமல் நம்ம லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவியல் மூலமாக போட்டு அதிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், பலவிதமான மாசு தான் வந்து இனிமேல் வந்துட்டு இருக்கு. மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா அந்த டேமேஜ்டு ஃபுட் கிரெயின்ஸ்னு சொல்லுவோம், சேதம் அடைந்த உணவு தானியங்கள், இதுவும் அதிகமான இந்தியாவில் வந்து இருக்கு. ஸோ இது மூலமாக இந்த மாதிரி ஒரு இயற்கையிலிருந்து கிடைக்கிற பொருட்கள் அதெல்லாம் வேஸ்டாகவும் போகுது. இது எல்லாமே ஒரு உயிரி எரிபொருட்களாக நாம் மாத்துறதுக்கு மிகப்பெரிய பொட்டென்ஷியல் இருக்கு. ஸோ இதனால மக்களுக்கு நாம் தெரிவித்துக்கொள்வோரானா பயப்படாமல் இந்த பயோஃபியூவலை டெய்லி யூஸ் பண்ணணும். அதனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இதனால இந்தியாவுக்கு அந்நிய செலாவணி பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பல கோடி ரூபாய் சேமிக்கிறோம். இண்டிவிஜுவலாகவும் நாம் பார்த்தோன்னா ஒரு சிட்டிசன் மூலமாக ஒரு பப்ளிக்காக நாம் மாசு அடைதல் கம்மி பண்ணுறோம். இதனால் இந்த உலக உயிரி எரிபொருள் தினமான அன்று நாம் இந்த பயோஃபியூவலோட முக்கியத்துவம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அது மூலமாக பிற்காலத்தில் நாம் எப்படிலாம் இந்த பயோஃபியூவலோட உற்பத்திக்கும் அதோட பிரயோஜனத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பண்ணுவோம். நன்றி.
1: இதுவரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரி எரிபொருட்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கே ராஜ்கிஷோர் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக் கொண்டார். தமிழ் வழியில் பயிலும் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது.

சென்னையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக் கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாக என்றும் கூறியுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட்கணக்கில் யுக்ரைனின் வத்யம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆகாங்ஷா திலீப், ஜீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

FM 103 இசையோடு என்றும் நீங்கள் FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

நேரம் 9:15. நேயர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இதமாய் மனதை வருட வரும் மயிலறகு நிகழ்ச்சியோடு. மயிலறகில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே சுஜி. மயிலறகு தரும் முதல் பாடல், கண்கள் பேசும் மொழி காதல், காதல் பேசும் மொழி மயக்கம். ஒரு பார்வையிலே மனதை தொலைத்த காதலனின் அழகான புலம்பல்தான் மயிலறகு தரும் முதல் பாடல். மயிலறகின் மென்மையான வருடலை போல மனதை வருட வருகிறது அந்த இனிய பாடல். அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ் பாடியது, பாடலாசிரியர் தஞ்சை ராமையா தாஸ், இசை PA அதிநாராயண ராவ்.

தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. மயிலரக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. காதலின் அழகே அது சொல்லப்படுவதில் இல்லை, சொல்லாமல் புரிந்து கொள்வதில் இருக்கிறது. கண்களின் வார்த்தைகள் புரியாதோ என்று கேட்கிறாள் அவள். அவள் கண்கள் ஒரு கடிதம் போல, அதில் எழுதப்பட்டிருப்பது முழுக்க முழுக்க காதல் மட்டுமே. ஆனால் அந்த கடிதத்தை படிக்க வேண்டியவன் மட்டும் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவளை தேடி வரும் காதலன் செல்ல கிளியே கோபமா என்று கொஞ்சுகிறான். காதலியை மலராகவும் தன்னை அதை சுற்றி வரும் வண்டாகவும் பார்க்கும் இனிமையான பாடல் இதோ.

களத்தூர் கண்ட மாத்திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம். ஏ எம் ராஜா, பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை சுதர்சனம். மயிலரகில் வருட வருகிறது அடுத்த பாடல். அழகை ரசிப்பதற்கும் ஒரு மொழி இருக்கிறது. கண்படுமே பிறர் கண்படுமே என்று அவளை வெளியே வரவேண்டாம் என்கிறான் காதலன். ஆனால் அந்த வார்த்தைகளுக்குள் இருப்பது தடையல்ல. தன் காதலியின் அழகை உலகமே பார்த்து ரசித்து விடுமோ என்ற ஒரு செல்ல பொறாமை. கார் இருளை போன்ற கூந்தலால் முகத்தை மறைத்து கொள்ள சொல்கிறான். கண்ணாடி முன் கூட நிற்காதே என்கிறான். ஏன் என்றால் அவள் தன்னையே பார்த்தாலும் அந்த அழகில் அவளே மயங்கி விடுவாளோ என்று.

மயிலர்கள் கேட்டரசுத இனிமையான பாடல் கர்ணன் திரைப்படத்திற்காக. பி. சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில ஈரோடு நேயர்கள் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மயிலருக்கு தரும் அடுத்த பாடல், காதலை சொல்ல 1000 வார்த்தைகள் இருந்தாலும் சில காதல்கள் வார்த்தைகளை கடந்து இசையாகத்தான் பிறக்கின்றன. ஒரு பெண்ணின் மை தீட்டிய கண்கள் ஆடுகிறது, மலர் சூடிய கூந்தல் அசைகிறது, கைகளில் வளையல்கள் இசைக்கின்றன. மயிலருகில் அடுத்த பாடல் இதோ வருடம் வருகிறது.

0: மயிலரக நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய காணங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காதல் என்றாலே கவிதை மட்டும் இல்லை, கொஞ்சம் குறும்பும் கொஞ்சம் செல்ல சண்டையும் சேர்ந்ததுதான் அழகு. கண்ணே உன்னால் நான் படும் கவலை கொஞ்சமா என்று காதலன் புலம்ப, அவளோ ஒவ்வொரு வார்த்தையையும் பிடித்து கொண்டு கேள்வி கேட்கிறாள். தங்கமே தேனே என்று காதலியை கொஞ்சியவன் கடைசியில் தான் எதிரிலிருந்தும் தொடபயந்தேன் என்ற வார்த்தைக்கு கொடுக்கும் விளக்கம் காதலை விட நகைச்சுவையாக ஒலிக்கும் இந்த பாடலில்.
1: கண்ணே கண்ணே கண்ணே உன்னால் நான் நடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு

0: ஐயா, என்னது கண்ணகனேன்னு சொல்றீங்க?
1: அட ஒன்னும் இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாள் ஆ தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணும் இல்ல.
0: ஓஹோ, அப்ப பாடு.
2: தங்கமே தங்கமே தங்கமே, உன் தயவை நான் பெறுவேனோ? என்றுதான் பெறுவேனோ? என் அங்கம் குளிரவாரி அணைத்து அகம் மகள் வேணும். என் அங்கம் குளிரவாரி அணைத்து அகம் மகள்
0: வேணும்.
2: இந்தா ஐயோ, இந்தா அட, இந்தா ஐயோ, இந்தா இந்த மதத்தாத்தாங்கய்யா.
0: இப்போ தங்கமேன்னு சொன்னது என்னதானே?
1: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த என்ன பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்.
0: பாடுங்க பாடுங்க.

0: ஐயோ முகரைய பாரா, முகரைய பாரு, முகரைய பாரு, ஓஹோ முகரைய பாரு, முகரைய. சரி, ஓ சரி.
1: இந்தாங்கய்யா, இன்னமே ஒண்ணும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
0: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை. வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்திருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
0: எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு. அது தொட போனா அடிக்குமோ இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.

மயிலருகு தந்த அந்த பாடல் டி ஏ மதுரம், என் எஸ் கிருஷ்ணன் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஜி ராமநாதன். சில சந்தோஷங்களுக்கு காரணம் தேட முடியாது, அவை வந்துவிட்டால் மனது தானாகவே ஆடும். அப்படித்தான் காதலும் கூட. காதலை ரசிப்பதை மட்டுமல்லாமல் இனி வானோர் கூட காணாத ஆனந்தம் என்று தங்களுடைய காதல் தரும் மகிழ்ச்சியை உலகமே அறியாத ஒரு தனி உலகமாக கொண்டாடுகிறார்கள் காதலர்கள். கண்கள் பேசும், அங்கே இதழ்கள் சிரிக்கும், மனது மட்டும் இசையாகும்.

மயிலரக நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் இனிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காதலில் கொஞ்சம் பைத்தியம், அழகில் கொஞ்சம் மயக்கம், சிரிப்பில் கொஞ்சம் குறும்பு, வார்த்தைகளில் கொஞ்சம் சீண்டல், நெருங்க நினைக்கும் ஒரு மனம், விலகி நின்று விளையாடும் இன்னொரு மனம், இரண்டு மனங்களுக்குள் நடக்கும் அந்த இனிய காதல் போராட்டத்தை குறும்பான வரிகளால் அழகாக சொல்கிறது இந்த பாடல். காதலும் குறும்பும் சிரிப்பும் சினுங்களும் கலந்த அந்த இனிய காலத்துக்குள் நம்மை அழைத்து செல்லும் பாடல் இதோ மயிலரகு தரும் அடுத்த பாடல்.

ah.

வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம். சீர்காழி கோவிந்தராஜன், பி சுஷிலா, டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை வேதா. மயிலிறகு தரும் அடுத்த பாடல் சகோதரி திரைப்படத்திற்காக. ஏ எம் ராஜா, கே ஜமுனா ராணி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஆர் சுதர்சனம். காதல் வந்துவிட்டால் கண்களே கவிதை பாடும், மனமே இசையாகும், சுற்றியிருக்கும் உலகமே காதலர்களுக்காக ஒரு அழகான கதையாக மாறிவிடும். அப்படிப்பட்ட காதலின் அழகை மிகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் சொல்லும் ஒரு பாடல்தான் இது. காதலர்களின் கண்களில் தெரியும் அழகு, மனதில் மலரும் அந்த அன்பு, ஒரு வார்த்தை காதலை சொல்லிவிட்டால் கல்லுக்கும் கனிவு வரும், உலகமே வேறொரு அழகில் தெரியும். அது மட்டுமல்ல

அவள் காதலுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் சுற்றியுள்ளவர்கள் மறுத்தாலும் இரண்டு மனங்கள் உண்மையாக ஒன்றாகிவிட்டால் அந்த அன்பு மாறாது மறையாது என்ற பாடல் மயிலறகில் வருகிறது. அடுத்ததாக

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மயிலரக நிகழ்ச்சி. மயிலரக நிகழ்ச்சியை தொடர்ந்து 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குது. அதுல உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கு ஈரோடு நேயர்கள் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிங்க.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேரம் 10:01 ஆகுது. இது மனதோடு ரெயின்போ. மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில ஈரோ நேயர்கள் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காலையிலையும் மதியானமும் நிகழ்ச்சியில பங்கு பெறாத நேயர்கள் உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க மறக்காதீங்க. 1981 வரைக்கும் வந்த திரைப்பட பாடல்கள் பலம் வர காத்திருக்கு.

0: மனதோடு ரெயின்போ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில. நீங்கள் நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இரவு வணக்கம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் முருகேசன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: குரு சிசியன்ல இருந்து வா வா வஞ்சி மாமானே
0: கேட்டு ரசிக்கலாம். நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக ஒளிபரப்பாகும். மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஈரோடு நேயர்கள் பங்குபெற்ற உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: மேடம் வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் திருந்தணி. மேடம், எங்கேயோ கேட்ட குரல்ல வந்து பட்டு வண்ண சேலை சாரி என்னை சொத்து வந்து சொன்னாங்க. இந்த பாடல் எல்லா நேர்களுக்கும் மேடம்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.
2: பட்டு வண்ண சேலைக்காரி, என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை.

0: மனதோடு ரெயின்போ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இரவு வணக்கங்க.
0: சொல்லுங்க.
1: தாசப்பக்கம்ல இருந்து ஜனார்தன் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறேன், நன்றிங்க. உங்களோட விருப்ப பாட்டு என்னங்க?
1: படம் கேளடி கண்மணி, பாடல் நீ பாதி நான் பாதி கண்ணே.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஈரோ நேர்கள் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் சொல்லியாச்சு. அடுத்த நேர் யார்? வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு முத்தமலையம் பகுதி நானிலிருந்து சிவகுமார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் புது வசந்தம், அதுல 1000 திருநாள் என்ற பாடல்.
0: ஓகேங்க, நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த விருப்ப பாடல் யாருக்கு? வணக்கம்.
1: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி ஸ்ரீயம்பலம் சோமசுந்தரம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: சரி, எனக்கு போலே வண்ணம் கொண்டால் இந்த பாடல் அனைத்து நேர்களும் நன்றி, வணக்கம்.
0: சலங்கை ஒளி திரைப்படத்திற்காக நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: மனதோடு ரெயின்போ கேட்டு ரசிச்சுட்டுருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம்ங்க, கச்சேரி ஸ்ட்ரீட்ல இருந்துங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: மனது மயங்கும் மன்மத ராகம்,
0: முத்துக்குள் சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திற்காக நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் ஒளிபரப்பாகும். மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் அந்தியூரோட்டம் சென்னம்பட்டி கிராமத்துல இருந்து கணேஷ்குமார்ங்க.
0: ஓகேங்க, என்ன விருப்ப பாடலுங்க?
1: அன்னை வேறு படத்துல இருந்து மல்லிகை பூ.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல்?

0: மனதோடு ரெயின்போல அடுத்த விருப்ப பாட்டு யாருக்கு? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: ஈரோடு சென்னிமலை தோற்கலைக்கு
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: அண்ணாமலை.
0: ஆஹா, நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: அடியப்படி.
1: அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணாமலை
2: மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாருக்குன்னு கேட்கலாமா? வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் விருப்ப பாடலுங்க?
3: என் தங்கை கல்யாணம்
2: நீங்க விரும்பி கேட்ட பாடல்?

மனதோர்வு என்போ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சின்ன செட்டிப்பாளையம் கோவிந்தராஜ் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஈரோடு பகுதியில இருந்து அண்ணனுக்கு ஜெய் திரைப்படத்திற்காக அவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

மனதோடு ரெயின்போ நிறைவு பெற்றது. இனி கேட்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாளைக்கு இடம்பெற இருக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அனைத்து நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பும் கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 106 அதிகாரம் செய்ன்றி அறிதல். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கேட்கலாம். கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா, எஸ் ஜானகி, எம் எஸ் எம் ஃபாரூக், பித்துக்குழி முருகதாஸ் குழு பாடிய பாடல்கள். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்கலாம். 7:25 கொஞ்சம் கிளி பேபி ஸ்ரீ சாய் நிதாரா அவங்களோட கொஞ்சம் கிளி நிகழ்ச்சி இடம்பெறும். 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இது உங்கள் சாய்ஸ். 10:02 போகோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் காணமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை பகுதியில் விடுதலை போராட்ட களத்தில் வீராங்கனைகள் உரை வழங்குபவர் மகேஸ்வரி சத்குரு அவர்கள். 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2. 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஜல்ஜீவன் மிஷன். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாய தொழில்கள் அனுபவமிக்க மூத்த குடிமக்களின் பங்களிப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை ரங்கன் அம்மாசை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். மயக்கும் மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஓவிய கலைஞர் பவதாரணி ஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 6:00 பூச்செண்டு. 6:40 டீ கடை. 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் கிருஷ்ணன் அவர்கள். 9:15 மயிலிறகு. 10:00 மனதோடு ரெயின்போ. நேர்களை கேட்கலாம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வெதர் அப்டேட். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக

டிகிரி செல்சியஸும், பாலக்காட்டில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவானதாக சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வெதர் அப்டேட் கேட்டோம். இனி இரவு 11 மணி முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1 மற்றும் கோயம்புத்தூர் எஃப்எம் 103 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். இணைக்கு நிகழ்ச்சியில் மழை பெய்திருக்கிறது. பாடல்களின் முதல் வரிகளில் ஓஹோ ஓ ஓ என்ற சொல்லுடன் துவங்குகின்ற பாடல்கள் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. காலை நேரத்தில் சென்னை மாநகரில் வெயில் சுட்டெரித்தாலும் மாலை வேளையில் மழைச்சாரல் நம்மை மெல்ல மெல்ல வந்து மனதை தாளாட்டுகிறது. அந்த வகையில் முதல் பாடல் மௌனராகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

மழைக்காலம் வந்தால், மழை நேரம் வந்தால் இந்த பாடலை கேட்கும்போது அந்த காட்சிகள்லாம் மனசில் வந்து வந்து போகும் அப்படின்னு. சாலைகளில் நடனம் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு அந்த பாட்டு அந்த மழைக்கும் ஏற்ற மாதிரி பாடல் வரிகளும் எழுதியிருப்பாங்க கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான். இளையராஜாவினுடைய இசை சொல்ல வேண்டாம், கேட்ட உடனே பாடல் கண்டுபிடிச்சிருப்போம். அதில் பூக்கள் மேல் நீர் துளிகள் வெண்பாக்கள் பாடாதோ, தூரல் போடும் இந்நேரம் பூஞ்சாரல் வீசாதோ அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலி அவர்கள் அந்த பாடல் எழுதியிருப்பாங்க. மழை துளிகள் அந்த பூக்கள் மேல் சிந்தும்போது அது வந்து வெண்பாவ பாடாதா அப்படிங்கிற மாதிரி அவருடைய கற்பனை எழுதியிருப்பார். இந்த பாடல் சிச்சுவேஷன் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அழகாக அந்த பெண் பார்க்கும் நாடகம் ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பாடல் வரிகளாக எழுதியிருப்பாங்க. யாரும் சொல்லாத காவியம் ஆடை கொண்டிங்க ஆடுது, நேரம் கொண்டால் என்ன போன் ஓவியம் வண்ணம் மாறாமல் மின்னுது அப்படின்னு சொல்லி, நான் பெண்ணாக ஆனது கல்யாணம் தேடவா, ஏன் கண்ணாளன் வந்து பூமாலை போடவா, யார் வந்தாலும் என் திரும்பாத ஞாபகம், பூ விலங்கு தேவை இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த கோரஸும் அவங்களும் ஜஸ்ட் அனைவரும் அந்த பாடம் இணைந்து பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகளை ரசித்து கேட்டோம். பாடலை மறக்க முடியாத ஒரு பாடல் தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மீரா படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லி பாடிய பாடல்.

கேட்ட பாடலும் கூட பல முறை கேட்டாலும் பாடி பார்த்தாலும் மனசுக்குள்ள எத்தனை வகையான இன்பம், அந்த பாடல் வரிகளில் எத்தனை வேரியேஷனை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஆஷா போன்ஸ்லி அவர்களும் அந்த பாடலை காட்டியிருந்தாங்க. பாடலுடைய இசை சொல்லவே வேண்டாம், இசை அப்படி பாடல் முடியும் போது அப்படி கூட ஒரு நேரம் இந்த பாடலை ஒரு ரிப்பீட் மோட்ல வச்சு கேட்டால் கூட அந்த பாடலை கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தான் தோணும். பாடல் வரிகளில் காதலையும் ஒரு வண்ணத்து பூச்சியினுடைய தூதுவராக எப்படி எழுதணும்னு கவிஞர் வா

இவர்களுடைய பால்வரிகள் தான் இருக்கிறது. அதில் நிழலைப் போல் அகப்பட நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலைப் போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். அதாவது தன்னுடைய காதலிக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் விதமாக சொல்கிறாரு. அந்த அப்போ உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லையே, எனக்கும் கூட அடிமை கோலம் பிடிப்பதில்லையே. உன்னை நான் சந்தித்தேன், உன்னையே சிந்தித்தேன், என்னை நீ இணை சேரும் திருநாள் வருமோ. அந்த ஒரு சின்ன ரெண்டு வரிகள் தான், ஆனால் அதை வந்து எவ்வளோ எக்ஸ்பிரஷனோடு அந்த பாடலை அப்படி ராகமாக இழுத்து பாடும்போது நம்மளும் அந்த பாடல் வரிகளோடு இணைஞ்சிருப்போம், கரைஞ்சிருப்போம் பாடலை கேட்டு. நேரம் இரவு 11:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இன்று தமிழின் ஓ என்ற சொல்லில் தொடங்கும் வியப்பு, ஆச்சரியம் போன்ற உணர்ச்சிகளுக்கு கொடுக்கும் விதமாக ஓ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்ற அந்த ஓசையில் தோங்குகின்ற பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். கொடி பறக்குது படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய பாடல். அடுத்ததாக

வான் சொல்லியா மேகம் வரும், நீ சொல்லியா காதல் வரும். காதல் வருவதற்கு காரணங்கள் எதுவுமில்லை, அதன் காரணம் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அன்பு நிறைந்த மனங்களில் கண்டிப்பாக அந்த காதல் இருந்தே தீரும். அந்த பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்துவனுடைய பாடல் வரிகளுக்கு ஹம்சலேகாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

கவிஞர் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேசன் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் எடுத்த கே ஜி யேசுதாஸ் உமா ரமணன் குரல்களில் புதிய ஸ்வரங்கள் படப்பாடல்.

கானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த பாடல், இனி என் ஜீவன் உன்னோடு வருவேன் நாளும் பின்னோடு அப்படின்னு பாடுது. அதன் மேலுள்ள வரிகள்லாம் பார்த்தா இதுதான் தேவன் ஏற்பாடு, இணைத்தான் பூவை காற்றோடு, வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல். இந்த காதலுக்கு எத்தனை காலங்கள் ஆனாலும், எத்தனை யுகங்கள் வருடங்கள் கடந்தாலும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கவிஞர் வாலி அவர்கள். இளையராஜாவினுடைய இசையில் தான் பாடல் கேட்டும். பூ முடிக்கும் நாள் வரைக்கும் காத்திருப்பேன் விரதம், நாள் முழுதும் நான் எழுதும் காதல் கதை புனிதம் அப்படின்னு கவிதை வரிகளாக அந்த சின்ன சின்ன கவிதை வரிகள் இந்த பாடல் இருக்குது. சூரியோதயம் சந்திரோதயம் காலை மாலை நீயாக, பெண்ணோவியம் பொன்னோவியம் சூடும் பூவும் நீயாக, மாலை போலவே மாது மார்பில் ஆடிடும் போது, வேதங்கள் போத வெட்கங்கள் மோத, கையும் கையும் இணைந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும். அந்த இசை அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவராகி நம்ம மனசை கூட கொஞ்சம் சந்தோஷத்தையும் பாடல் பாடி பார்க்குற அனுபவத்தையும் கொடுத்தது அந்த பாடல். நேரம் இரவு 11:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் ஓ என்று தொடங்குகின்ற அந்த ஓசையில் தொங்குகின்ற பாடல் வரிகள் பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். இந்த பாடல் கண்டிப்பாக பாடல் வரும்னு முதலே நேயர்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஓ பிரியா பிரியா அந்த பாடல் தான் கேட்க போகிறோம்.

பாடல் தொகுப்பை கேட்டவுடன் இந்த பாடல் எப்போது வரும் நேர்களை எதிர்பார்த்துருப்பாங்க. ஓ பிரியா பிரியா பாடல் தான் நம்மளும் பாடல் பாடலாம். ஒரு சோகத்தின் விளிம்பில் உள்ள பாடல் தான். பாடல் காட்சிகளையும் பார்த்துருப்போம். இப்போ சமீபத்திய காலங்களில் இந்த பாடல் எப்படி வந்து இசையமைக்கப்பட்டதுங்கிற காணொலிகள்லாம் பார்க்கும்போது, இந்த பாடல் கேட்கும்போது அந்த பின்னணி இசை அந்த மனோ மற்றும் சித்ரா தான் பாடிப்பாங்க. பாடல் அந்த பேக்ரவுண்டில் அந்த ஆஹா அந்த சவுண்டு, அந்த பேக்ரவுண்டில் எப்படி அந்த பின்னணி கோரஸ் செக்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லி இளையராஜா அவர்களை விவரிப்பாங்க. அதை கேட்கும்போது இந்த பாடல் ஒரு கடம் கேட்டு அந்த இசையை நம்ம கடந்து போயிடும். அதற்குள்ளே எத்தனை வேலைகள், எத்தனை உழைப்பு, அந்த எத்தனை குரல், அது மாறி மாறி இருக்கிற அந்த விஷயங்கள், அந்த இசையெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம். அந்த பாடல் பாடல் வரிகள் கவிஞர் வாலி இளையராஜனுடைய இசை சொல்லவே வேண்டாம். கேட்டு ரசித்தோம் பாடலை. உறங்கச் செல்வதற்கு முன்பாக மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக விருப்பம் தெரிவித்த கமெண்ட் நேயர்களை பார்த்துவிட்டு வரலாம். செந்தில்நாதன் கும்பகோணத்திலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்களை குறித்து மீரா படத்தில் வந்த பாடல்கள் ஓஹோ மேகம் வந்ததோ மௌன ராகமோட பாடல்கள் நன்றி அருமைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனிய வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்து மருமைன்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து கவிதை வரிகள் எழுதியிருக்காங்க. ஓஹோ என இரவில் கானமழை ஒலி உலா வந்தது, இன்பம் தந்தது, ஒவ்வொரு நெஞ்சில் வந்து பறந்தது, ஓ பட்டர்ஃப்ளை நிலைத்து நின்றது, ஒய்யாரமாக பண்பலை மகிழ வைத்தது, ஓர வஞ்சனையின்றி தொகுப்பில் நின்று மணத்தது, நன்றி அப்படின்னு சொல்லி கவிதை எழுதியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, ஒரு போஸ்டர்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. கவுந்தப்பாடி சென்னியப்பன் அவங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் பாடல்கள் அருமைன்னு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் ஆணைக்கட்டி பனப்பள்ளியிலிருந்து குணசேகரன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தீம் பாடல்களை நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவர்களும் பாடல் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. ஓ என்ற ஓசை சொல்லில் தூங்குகின்ற பாடல் வரிகள் அடுத்ததான் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

பாடல் வரிகள்லையும் இசையிலையும் புதுவிதமான ஒரு வெஸ்டர்ன் ப்ளஸ் நம்ம கிளாசிக்கல் மியூசிக் ரெண்டையும் இணைத்து இசைத்து வந்திருந்த அந்த பாடல் கேட்டோம். பாடல் வரிகளிலே புது கவிதை மாதிரி பாடல் வரிகள் இருந்தது கவிஞர். புலவர் புலமை பெண் தான். வெண் பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு அப்படின்னு எழுதியிருப்பார். சூடிய பூச்சரம் வானவில் தானோலாம் புது கவிதையினுடைய விஷயம். அந்த பூச்சரம் வந்து வானவில் மாதிரி இருந்தது. வெண் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே அப்படின்லாம் பாடல் வரிகள் எழுதியிருப்பாங்க. அந்த பாடல் கேட்டிருப்போம், பாடியும் பார்த்துருப்போம். பலமுறை ரசித்த ஒரு பாடலை கேட்டோம் இளையராஜாவினுடைய இசையில். நேரம் இரவு 11:47. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இனி மனோ குரலில் ஒலிக்கிறது மை டியர் மார்த்தாண்டன் படப்பாடல்.

காதலின் சோகத்தை மெல்லிய ஒரு வரிகளால் அழகாக அதை கேட்கும்போது மனதுக்குள் ஒரு வலியையும் அந்த பாடலின் வலியையும் இசையோடு எழுதியிருந்தார் கவிஞர். பெரியசூடன் அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இமைகள் மூடும் கண்களாய் நான் வாழ்கிறேன், இதயம் கூட பாரமாய் நான் மூழ்கின்றேன், நீர்மேல் அழகிய கோலம் போட்டேன் தினம் தினம் நானும், நினைத்தால் இனிமைதான் நடந்தால் அருமைதான், நினைவே நினைவிலே விழியிலே எழுதடி அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளை கேட்டு முடிச்சிருப்பார். அந்த காதலோட ஒரு வேண்டுகோளை வைக்கும்போது அது கேட்டுக்கணும், அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அந்த பாடல் வரிகளை கேட்கும்போது அது மனோ அவர்கள் ரொம்ப அருமையாக பாடுறாங்க. பாடலோட சேஞ்ச் ஓவர் இசை எல்லாமே இளையராஜாவினுடைய இசை தான், பாடல் கேட்ட உடனே தெரிஞ்சிருப்பீங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்மணி, படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா பாடியது.

கேட்டு பாடலுடைய பாடல் வரிகள் புலவர் புலமைப்பித்து நிலையிருந்தது. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இறுதியாக கமன் திருதி நேயர்கள் முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி அவங்க நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமைன்னு சொல்லி கமன் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி பாடல் இதே தாமரை பாடல் கொடுத்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கமன் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேர்கள் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும்.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு, காற்றின் மொழி என தொடர் இசை பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு. உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ்ஃபம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

சின்ன நடை நடந்து அழகாய் ஆடி வரும் ரோஜா, சின்ன சின்ன ரோஜா, சிங்கார ரோஜா, அண்ணன் நடை நடந்து.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

நேரிலேயே கேட்கலாம். பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கோலேரியன் பூபதி அவர்களின் நாகஸ்வரம், தாதாபுரம் டிஏ மணிகண்டன் அவர்கள் தவில். துவக்கமாக ஜே ஜே கணபதி என துவங்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றிய கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

தொடர்வது வேலனே நீ நினைமனைமை என துவங்கும் எமம் தண்டபாணிகர் தேசியர் இயற்றிய பாடல் ஆந்தோலிகா ராகம் ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தொடர்வது நின்று ஜெப்ப காரணமே என துவங்கும் பட்டணம் சுப்பிரமணியம் ஐயர் இயற்றிய கீர்த்தனை மந்தாரி ராகம் ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்வது சரஸ்வதி அன்னியே என துவங்கும் பாபுநாசம் சிவன் இயற்றிய பாடல் கரகரப்பிரியா ராகம் ஆதி தாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நிகழ்ச்சி நேரம் காலை 5:01. நேரில் அருண்மொழி மாலை கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.1, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள விநாயகர் அகவல்